நேரம் காலை 5:31 45 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது கந்தன் கருணை படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

உன் குலமகளாக வரும் நினைவோடு குருநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக

நேரம் 5:44 45 புலரும் பொழுது நிகழ்ச்சியில் வண்ண மலராய் அடுத்து ஒலிக்கிறது. புது வசந்தம் திரைப்படத்திற்காக சித்ரா டாக்டர் கல்யாண் பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்ட ரசித்தன். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு வழங்கிய புலரும் பொழுது இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வந்தே மாதரம்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை சுபத்ரா ராமச்சந்திரன். The Union Cabinet has approved a draft bill to set up fast-track courts to ensure stricter punishment in cases of paper leaks and exam malpractices. The Cabinet meeting chaired by Prime Minister

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரலி 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:10:50. நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது ஊரினை காண TM சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:33:45 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது நமோ வாஞ்சநேயம். SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: இறுதி கடமை ஹஜ்ஜி, இறுதி பயணம் மறுமை, இறுதி கடமை ஹஜ்ஜி.
1: அநாதி தேவன் சிஸ்டர் சாரா நவ்ரோஜி பாடியுள்ள பாடல்.

0: டெல்லியஞ்சல் 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லியஞ்சல். 5 அரங்கிசையில் ராமகிருஷ்ணன் மூர்த்தி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லீஷான், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:00 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:15 கல்யாணமடி கல்யாணம் நாடகம் எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள், நடிப்பு எம் எஸ் கணேஷ், கே கணேசன், கே விஜயமோகனா, சித்ரா பாலாஜி, கே ஆர் ஜெயக்குமார், எஸ் டி எஸ் திருமலை, எஸ் லாவண்யா, வி லோகபாபு, எஸ் ஹேமலதா ஆகியோர், அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
2: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31 தேதி.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியின் முதலில் டூயட் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திரைசெயல் அடுத்ததாக சேதுபதி IPS திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: ராஜ்குமாரின் திரைப்படத்தில் பாட்டு கேட்டீர்கள். தொடர்வது ஆச்சவரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: चला है
2: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நாடே பாரதிய சேனா.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
6: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
5: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
6: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ்.
5: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
7: Indian Air Force invites application from eligible boys and girls to join as Agniveer Vayu and Airmen Medical Assistant. Hurry, registration closes on 26 July 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
8: திரைகானத்தில் SP பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கிறது பிரியங்கா திரைப்பட பாடல்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே

0: மதிப்புகள் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: திரைக்கானத்தில் அடுத்ததாக நாமவர் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ளது.

0: நீங்களானா யாரோ என்னமோ.
1: ஏச்சு புட்டாள பாட்டி, ஏச்சு புட்டாள.
2: திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரைகானம் 10:30 ஒலிக்கும். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். அரங்கிசையில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. தஞ்சம் என்றாலே பாபநாசம் சிவன் இயற்றிய வண்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆபோகிராகம் ஆதிதாளம்.

சிவ சிவ சிவ என ராதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் பந்துவராளி, ஆதித்தாளம்

அடுத்து காமாட்சி பாஹிமாம், ஜெயசாமராஜ உடையார் இயற்றியது. சிவகம்பூஜி ராகம், ரூபகதாளம்.

நேரம் 9:36. அரங்கிசையில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பரூர் எம் அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. அடுத்து ஜெகதீஸ்வரி, திருவாரூர் ராமசாமி பிள்ளை இயற்றியது. ராகம் மோகனம், ஆதித்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் முதலில் SP பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்களில் ஒலிக்கிறது வெள்ளை ரோஜா திரைப்பட பாடல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் ஒலித்தது வெள்ளை ரோஜா திரைப்பட பாடல்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக்
3: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினருடன் பாடியுள்ள பாடல் படம் தங்கமகன்.

0: கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன்.

0: அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரகர் சூரியகர்
1: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிகழ்ச்சி அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினருடன் பாடியுள்ள பாடல் படம் தாய் வீடு.

0: as spectacular, and highlighted that the achievement is a powerful reflection of women's strength, unwavering determination, and years of disciplined effort. India Meteorological Department IMD has forecast heavy to very heavy rainfall over Konkan, Goa, Madhya Maharashtra, Odisha, and Rajasthan today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி 100.1 FM கோல்டு. நேர்கள் கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல்.

0: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் நிறைவாக தகுதி மிதா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மாதங்கி பாடியுள்ள பாடல்.

0: மனைவிக்கு அஞ்சுகின்ற மறுமை பயன் இல்லாதவனுடைய செயல் திறமை எப்போதும் வெற்றி சிறப்பை அடையாது. குறள் 904 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: மனையாளை அஞ்சும் மறுமையிலாளன் வினையாண்மை வீரைதலின்று.
0: மனைவிக்கு அஞ்சுகின்ற மறுமை பயன் இல்லாதவனுடைய செயல் திறமை எப்போதும் வெற்றி சிறப்பை அடையாது. குறள் 904 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 பக்த கௌரி. இசைப்பேருரை நிகழ்த்தியிருப்பவர் தஞ்சாவூர் TR கமலமூர்த்தி அவர்கள். 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி. மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார் டெல்லி அஞ்சல், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கேசையில் ராமகிருஷ்ணன் மூர்த்தி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லீசன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:00 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:15 கல்யாணம் அடி கல்யாணம் நாடகம் எழுதியவர் MK சுப்பிரமணியன் அவர்கள், நடிப்பு MS கணேஷ், கே கணேசன், கே விஜயமோகனா, சித்ரா பாலாஜி, KR ஜெயக்குமார், STS திருமலை, S லாவண்யா, வி லோகபாபு, S ஹேமலதா ஆகியோர், அமைப்பு கலையன்பன், S அண்ணாமலை பாண்டியன். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்ப்பன் டெல்லி அஞ்சல், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்க
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
2: திரைகானம் சர்வசுந்தரம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியுள்ளது.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
5: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
4: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
5: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ்.
4: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
6: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
7: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
6: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
7: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
6: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
7: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
5: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
4: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
5: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
4: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
8: திரைக்கானத்தில் அடுத்ததாக நவகிரகம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், P சுசீலா பாடியுள்ள பாட்டு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1

0: அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
0: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: Indian Air Force invites application from eligible boys and girls to join as Agniveer Vayu and Airmen Medical Assistant. Hurry! Registration closes on 26 July 2026. For details, visit www.iefrecruitment.edcil.co.in.
3: திரைக்கானத்தில் அடுத்ததாக மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாட்டு.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். திரைகானத்தில் அடுத்ததாக எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சி அடுத்ததாக பாமா விஜயம் திரைப்படத்திற்காக பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் நிறைவாக அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியுள்ள பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: மெல்லிசை நிகழ்ச்சியின் முதலில் ஜெய்ஸ்ரீ ஜெகன் பாடியுள்ள பாட்டு.

நாமும் ரொம்ப முயற்சி பண்ணணும். ஒருவனிடத்துல எதேஷ்டமான தனம் இருக்கு, எத்தனை வாரி கொடுத்தாலும் குறையாத செல்வம் அவனிடத்துல இருக்குன்னா கூட கேட்கறவனே இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? உடையவனிடத்தில் சென்று நாம் யாச்சிக்கணும். என்ன உடையவன்னா வற்றாத செல்வம் உடையவன். அவன் கையினால கொடுத்துட்டா ராசி வாங்கினவனுக்கு என்னாலும் குறவே கிடையாது அப்படின்னு ஒரு ராசிக்காரன் உண்டுன்னா சாட்சாத் பரமேஸ்வரன் தான். பிறவிங்கிறது நாம் ஏதோ பிறக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் போன ஜென்மாவில பண்ணி இருந்ததுனால அது கிடைச்சு கொடுத்து, பிறவிக்கு ஒரு வினைய பண்ணினோம் பிறவி வந்து கொடுத்து, மறுபடியும் பிறக்கணும்னு ஆசைப்படாத இருக்கணும், அது முடியலையே, அடுத்த ஜென்மாவதியாவது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆசையை இப்பவே விருத்தி பண்ணிக்கிறவாளா தானே நிறைய பேர் இருக்கா. இப்படி பிறந்திருக்கமே நமக்கு பிரஜா காலம் வந்து பசி தாகம் தூக்கம் இத்தியாதிகள்லாம் உணர்வு பெற்ற காலத்துல நினைச்சதெல்லாம் சுகமாவே நமக்கு அமைஞ்சிருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. எதை பார்த்தாலும் பீதியா இருக்கு, எதை நினைச்சாலும் கவலையா இருக்கு. ஒரு கண காலம் கூட ஒரு நிம்மதியா மன நிறைவோட மனுஷன் வாழ முடியலையே. என்னத்தினால இந்த சிரமங்கள்னு பார்க்கும்போது மனுஷனுடையதான ஆசைகள் தான். அந்த ஆசை ரொம்ப அல்பமான ஆசையா இருக்கிறதுனால ஆபத்தே நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அது உன்னதமான ஒரு பொருளை அடையவனுங்கிற ஆசையா இருந்தா அதுதான் பிரம்மானந்தம்னு பேரு. இந்த அல்ப ஆசைக்கு காரணம் மயக்கம்ங்கிற இந்த மாயையினுடையதான ஒரு சேஷ்டையினாலே நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ரொம்ப ஆசை ஏற்படுறது. அப்படி ஒரு ஆசை இல்லாத ஒரு பெரிய பொருளை அடையணுங்கிற ஆசைப்பட்டவா இருந்தாளான்னு கேட்டா எதேக்தமான மகான்கள் இருந்திருக்கா. அத்தகைய பக்தர்கள் பொருட்டுத்தான் பகவானும் இந்த பூமண்டலத்திலே அற்புதமான லீலைகளை எல்லாம் அவர் நடத்தி இருக்கார். பரமேஸ்வரன் பக்தலோகம் வந்து பக்தர்களோடு விளையாடின ஒரு விளையாட்டினுடைய கணக்கு 64 விளையாடல்கள்னு சொல்ற சிவ லீலாரணவம் என்று பேசிக்கின்றது. பரமேஸ்வரனுடையதான ஒரு அற்புத விளையாட்டுகள். அந்த விளையாட்டில் ஒன்று பக்த கௌரியினுடைய பரம பாவனமான சரித்திரம். நான் பரமேஸ்வரனை விட கௌரி தேவியை நான் ரொம்ப உபாசிக்கிறேன். அவளுடைய கருணையை நினைக்கும் பொழுது அவளுக்கு மேல ஒரு தெய்வம் இல்லைன்னு தான் எனக்கு தோன்றதுங்கிறார் இவர். கௌரி பீஜ ஜபோத்து அபிதயா கௌரி தேவஜம் கௌரி ரூபதரம்

அம்பிகையினுடையதான மகா மந்திரமானதற்கே வித்து சகலத்தையும் விளைவிக்கும்படியான ஆனந்தத்தையும் அதை சார்ந்த பொருள்களையும் விளைவிக்கும்படியான மூல வித்தாக இருக்கக்கூடியதான கௌரி பீஜ ஜபோத்து காமத. அந்த மனுமந்திரமான அம்பாளுடைய மகாமந்திரத்தை சதா ஜபிச்சு இருக்கிறதுனால அந்த ஜப சாதனத்தினாலே கௌரியாகவே ஆயிடுற முடிவு அந்த ரூபமா அவளுக்கு கிடைச்சி விடுறதுங்கிற கௌரி ரூபதரம். ஆனந்தமான சூழ்நிலையிலேயே ஒருவன் இருந்து அந்த ஆனந்தத்தையே சிந்திக்கிறவன் என்னைக்கும் ஆனந்த சுரூபனாகவே இருக்கான். துன்பத்தையே நினைச்சிருக்கிறவனுக்கு சுகம் இருந்தா கூட நல்ல காத்து வீசினா கூட அவன் மனசுல இருக்கக்கூடிய துன்பத்தினால அந்த இனிய காற்று கூட அவனை பொசுக்கிற மாதிரி இருக்கு, அவனை எரிக்கிற மாதிரி இருக்கு. காரணம் அவனுடைய மனோதர்மம் தான். அப்படி கௌரி ரூபதரம் கௌரி பீஜ ஜபோத்சுகாம் அந்த மகாமந்திரத்தை ஜபிச்சு ஜபிச்சு ஜபிச்சு கௌரியாகவே ஆயிட்டாளே. கௌரி சாத் பரமம் நகீதி சரணம், நான் இன்னொருத்தனை நமஸ்காரம் பண்ண போறதில்ல, அந்த கௌரியே எனக்கு சரணம். இத நான் மாத்திரம் சொல்லிட்டு தனியாகவும் இருக்க போறதில்ல. ஒரு பெரிய ஒரு வாத்தியம் வேறிய எடுத்து கட்டிக்க போறேன் தோல்ல, அதை சப்தப்படுத்திட்டு லோகம் பூரா பிரகடனம் பண்ண போறேன். வேறி மயா தாத்தியத்தை லோகம் பூரா வேறி நாதத்தினாலே கௌரி சாத் பரமம் நகீதி சரணம், அவளை தவிர சரணம் அடைய ஒண்ணும் இல்ல என்று உலகம் பூரா இதை நான் பிரகடனம் பண்ண போறேன். அப்பேற்பட்டதான பரமபாவனமான சரித்திரம் உத்தம.

தர்சனை தீர்ந்த பாண்டிய தேசம் பரமசுபீட்சமான தேசம், பரதேவதியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாத்திரமானதான புனித நாடு. விக்கிர பாண்டியனுடைய அரசாட்சி காலம், தர்மம் குதூகலமாக இருக்கிற அந்த தர்ம தேவதையை சந்தோஷப்படுத்திட்டு அவன் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கான்னா அந்த நாட்டுல குறைதுகள் பிரவேசிக்கிறதுக்கே வழி கிடையாது, எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அந்த மதுரையம்பதியினுடைய சமீபத்திலேயே ஒரு கிராமம், அங்க இருக்கிறவா எல்லாரும் ஆன்மீகத்துல சிறந்து விளங்கக்கூடியவர்கள், சத்தியத்தை ரொம்ப சர்வ ஜாகிரதையா ரட்சிக்கணுங்கிற பிரஜையிலேயே இருக்கிறவா, சுதர்மானுஷ்டானங்கள்ல பிரேமையோட இருந்துட்டு அனுஷ்டிக்க கூடியதான உத்தமோத்தமர்கள். அந்த பகுதியில கொஞ்சம் அதிகமாகவே ஸ்ரீ வைஷ்ணவ மகாஜனங்கள் நிறைய வசிச்சுருந்தார்னு சொல்றான். அதுல ஒரு சைவ பக்தர் விரூபாட்சம், விரூபாட்சம்னு அவருக்கு நாமதே. அந்த காலத்துல கணவன் மனைவியினுடைய பெயர்கள் என்னமா அவ்வளவு ஒத்துமையா அமைஞ்சதுன்னு தெரியல, ஏதோ இந்த புராணத்துக்காக ஒத்துமைப்படுத்தி எழுதின மாதிரியும் தெரியல. விரூபாட்சம் பரமேஸ்வரனு குரு நாமா, இது மேல் நோக்கியதான ஒரு பார்வை உடையவர். இவருக்கு விரூபாட்சம்னு பேரு.

கையில் வரம் நடத்தினார் சிறுமையுடன் கையில் வரம் நடத்தினார் திறனில்

வருத்தப்படுறார். நல்ல காரியங்கள்லாம் நிறைய பண்ணினா, விரதாதிகள் எல்லாம் இருந்தா, இந்த விரதம் இருக்கிறதுங்கிறது இருக்க, இது ரொம்ப ஜாக்கிரதையா மாத்திரம் இருந்துட்டா நினைச்ச காரியம் அது கை கூடிவிடும். உபவாசம்ங்கிறது ஒண்ணுமே சாப்பிடாத கிடக்கிறது. விரதானுஷ்டானம்ங்கிறது எந்த தேவதையே எந்த பலனை உத்தேசி நாம் வழிபட்டு இருக்கோமோ அதை தவிர வேற ஞாபகம் இல்லாத இருக்கிறது. விரதம்னா இதுக்குதான் பேரு. ஏகாதசிங்கிறது ஒரு பெரிய மகத்தான உபவாச தினம், பெரிய புண்ணிய விரதம். விரதம் விரதம்ங்கிறது நாம் எந்த தெய்வத்தை நினைச்சு நாம் எந்த குறைய போக்கிக்கிறதுக்கு எந்த தெய்வத்தை நாம் ஆச்சரியக்கிறோமோ அதே பிரஜைதான் இருக்கணும். அதான் உண்மையான விரதம். புத்திர லாபத்தை வேண்டி ஒரு குழந்தைய விரும்பி இந்த தம்பதிகள் ஆலய தரிசனம், மகான்களுடைய சந்தரிசனம், இந்த விரத அனுஷ்டானங்கள் இதெல்லாம் பூர்ணமா வாழிடத்துல இருந்தது. அப்ப பகவான் சந்தோஷப்பட மாட்டாரா? சந்தோஷம் உண்டு கொடுத்தவருக்கு இவா குறைய போக்கினாத்தான் எனக்கே குறை நீங்கும் போல் இருக்கு. இப்படித்தான் ஆலவா எண்ணலான பகவான் நினைச்சின்ற போல் இருக்கு. நனையவார் குழல் அன்னையர் எழுவர்பார் குழல் அன்னையர் எழுவர்பார் நன்னி இனிய மாதவம் செய்தொரு பெண்மதவின் சப்தமாதர்களையல் ஆராதிக்கிறது. நனைய வார்குழல் அன்னையர் எழுவர்பால் நன்னி, இந்த சப்தமாதாக்களை நீ ஆராதிம்மா, அவளுடைய கருணையினாலே உனக்கு சந்ததி ஏற்படும் இப்படின்னு ரொம்ப பேர் சொல்லியிருக்கான். ஆக இந்த அம்மா என்ன பண்ணினா, சுபவிரதையும் சப்தமாதாக்களை பூஜிச்சு இனிய மாதவம் செய்து நல்ல முறையில அவள் இருந்ததான விரதத்துக்கு பலன் உடனே கிடைக்கிறது. குழந்தை கிடைச்சு கொடுத்து பெண் குழந்தை என்ன, சப்த மாதாவை பூஜிச்சா அருமையான ஒரு பெண் குழந்தையாவா அனுகிரகம் பண்ணிட்டா. பரதேவதியினுடைய அனுகிரகத்தினாலே இந்த சப்தமாதர்களுடைய கருணையினாலே பிறந்த குழந்தைக்கு கௌரின்னு நாமகரணம் பண்ணினாராம். இமவான்.

பண்ணியிருக்கோம். சதாசர்வ காலம் இரவு பகல் எல்லா நேரங்களிலும் அந்த தெய்வத்தை மனசுனால தியானம் பண்ணினோம். அந்த பகவான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணின ஒரு பெரிய ஒரு பலன், ஒரு உயர்ந்த பயன் அல்லவா எங்களுக்கு இந்த கிடைச்சிருக்கிற குழந்தை. கௌரின்னு குழந்தைக்கு நாமகரணம் பண்ணினாலே ஈஸ்வர பிரசாதமாக கிடைச்ச குழந்தை. இந்த குழந்தை வளர்றதுல இருந்து தெரியுது அப்பா அம்மா உண்மையா நல்ல பூஜை பண்ணியிருக்கா. அவளா சொல்லிக்கிட்டாதான், நான் என்ன விரதம் இருந்திருக்கேன் தெரியுமா, எத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, ஒவ்வொரு சுக்கிரவாரமும் நான் அம்பாளுக்கு பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு சோமவாரமும் சுவாமிக்கு பண்ணியிருக்கேன்னு அவளா சொல்லியிருந்துருக்கிறாரு. அவ இந்த மாதிரி எல்லாம் புண்ணிய காரியம் பண்ணியிருக்கான்னு அவ பெத்த குழந்தையினாலும் உலகத்துக்கு தெரியணும். இவன் தந்தை என்னோற்றான் அப்படின்னு பேச வைக்கணுமா அந்த குழந்தை. அப்போ அந்த மாதிரி அந்த குழந்தையினுடைய செய்கைகள் பழக்க வழக்கங்களை கொண்டுத்தான் தகப்பனாருடையதான தபசை புரிஞ்சுக்க முடியும். அப்படித்தான் இந்த கௌரி வளர்ந்தா. இந்த குழந்தைக்கு ஆயுள் உபமாதிகள் எல்லாம் பண்ணினா, ஒவ்வொரு வருஷமும் விசேஷமா அந்த பிறந்த தின வைபவத்தை கொண்டாடினா, குழந்தையும் விசேஷமா வளர்ந்தா, பரமேஸ்வர பிரசாதமாக பிறந்த குழந்தையினா ஆனதுனால இதுக்கு 4 வயசாச்சு 5 வயசாச்சு. இந்த 5 வயசு வரையில் குழந்தைகளுடையதான பருவம் விளையாட்டு பருவம். இஷ்டத்துக்கு விளையாடும், இஷ்டத்துக்கு பேசும், தூணினதெல்லாம் பாடும், தானே சிரிக்கும், தானே அழும். இதெல்லாம் குழந்தைகளுடைய ஒரு குணபாவம். ஆனா இதுக்கு நேர் விரோதமா இருக்கா இந்த கௌரி. இதுக்கு தனிப்பட்டவளாயிருக்கலாம், தனியா உட்கார்ந்துருப்போம், ஏதோ சிந்தனை பண்ணுவோம், என்னத்தையோ யோஜனை பண்ணுவோம், ஏதோ ஒரு உயர்ந்தத்தை நினைச்சுன்னு உட்கார்ந்துருக்கா. அவ முகத்துல கவலைக்குறிகளோ மற்றதோ இல்ல, ஆனா உயர்ந்த ஒன்றை அடைய வேண்டும், அது எங்க இருக்குன்னு யார கேட்டா தெரிஞ்சுக்க முடியும். யாரின் மூலமாக அந்த உயர்ந்த ஒரு நிலையை நாம் அடையும் வழியை தெரிஞ்சுக்கலாம், யார கேட்டா சொல்லுவா. இதுதான் அந்த குழந்தைக்கு 5 வயசுல இந்த பொண்ணுக்கு இதே யோசனை. ஒரு 10 குழந்தைகளோட சேர்ந்து உட்கார மாட்டா, அவ இஷ்டத்துக்கு ஒரு விளையாட்டும் கிடையாது, எப்போது பார்த்தாலும் ஒரு தனிமை, இப்படி ஒரு யோசனை. இதனால இந்த பொண்ண தகப்பனார் விரூபாட்சம் பார்க்கறச்செல்லாம் ஆசையா குழந்தைகிட்ட பக்கத்துல வந்து உட்கார்ந்துப்பார். குழந்தைய கௌரி, என்னத்தை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்க, என்ன யோசனை பண்ற அப்படின்னு பொண்ண கேப்பார். ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு அப்ப சொல்லிவிடுவோம். தகப்பனார் அனண்ட போனதுக்கு அப்புறம் விட்டுட்டுமே கேட்காத போயிட்டுமேனு தோணுமா, மறுபடியும் அப்பா வந்து நம்மளை கேட்கறச்சு இதை கேட்கணும். தகப்பனார் விரூபாட்சன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டார். அம்மா சுபவரத குழந்தைக்கு சாப்பாடு எல்லாம் போட்டிருக்கா, அழகா தலைவாரி பிஞ்சு விட்டு அலங்காரம் பண்ணிருக்கா, அதுல நிறைய புஷ்பம் வச்சிருக்கா, மங்கள நாயகியாக 5 வயசு குழந்தை. அங்கையர்கண் நம்பிக்கை மாறி பக்கத்துல உட்கார்ந்துருக்கா, விரூபாட்சன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கார். குழந்தைய தடவி கொடுத்து என்ன கேட்கணும், உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும், என்ன கேட்கணும்னு உனக்கு தோன்றது, உனக்கு வேணுங்கிறத கேளே அப்படின்னார். 5 வயசு குழந்தை தகப்பனார பார்த்து கேட்டா, எனக்கு பட்டுப்பாவாட வேணும், நகை வேணும், அந்த குழந்தை கொண்டிருக்கிற மாதிரி வேணும், இந்த குழந்தை கொண்டிருக்கிற மாதிரி வேணும்னு கேட்கிற பருவம் தானே அது. ஆனா அந்த குழந்தை அப்படி கேட்கல, இந்த ஜென்மம் இது கிடைத்தது, இந்த ஜென்மம் இது கிடைத்தது, இந்த ஜென்மம் இது

இவர் பெண்ணுக்கு பேர் வச்சார் கௌரின்னு. ஆனா அந்த கௌரிங்கிற பேருக்கு உரியவள் யாருனார்? இமவான் கௌரி எனுமோர். முன்புறு சமயம் மலையரசனுடைய மகத்தான தபசுக்காக 1000 தளம் கொண்டதான தெய்வ கமலத்தில் இருந்து கிடைத்த குழந்தைக்கு அவர்கள் வைத்த பெயர் கௌரி என்பதுதானே. கிரிராஜனுடைய புத்திரியான அந்த குழந்தைக்கு கௌரின்னு பேர் வச்சாலோ இல்லையோ, அதுபோல இவாளு பெண்ணுக்கு கௌரின்னு பேர் வச்சாங்கிறார்கள். அப்படி ஒரு தபசு இமவான போல நீ பண்ணிருக்கியானா, அமரேசன் செய்தமைத்த விமானத்தமரும் நாதனை அருச்சித்த பயனால் தேவேந்திரனாலே அமைக்கப்பட்டதான விசேஷ விமானத்தில் வந்து வீற்றிருக்கும்படியான பரமேஸ்வரனை நாங்க எவ்வளவு

ஜென்மம். துக்கத்தை தவிர இந்த வாழ்க்கையில என்னப்பா இருக்கு? எனக்கு என்னமோ இன்னைக்கு வரையில் புரிஞ்சது இதுதான், எனக்கு வேற ஒண்ணுமே புரியலையே. இந்த மண்ணுல பிறந்திருக்கோம், இந்த மண்ணுல அநேக புண்ணிய காரியங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. யாராவது பண்றாளா காணுமேப்பா, நல்லத்த என்றாளா காணுமே. இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கு இருக்கும்னு நினைக்க முடியலையே. சந்தியா காலம்

ரொம்ப அற்புதமா புஷ்பங்கள் மலர்றது, மறுநாள் காத்தால பார்த்தா ஒரு ஒரு கலரோட இருக்கு. ஆதவனுடைய வருகை நெருங்க நெருங்க எல்லாம் வாடி கருகி உதிர்ந்து போறதேப்பா. இந்த உலகத்துல இந்த திருவியை எடுத்து கடை சேரக்கூடிய வழி எதுன்னு தெரிஞ்சுக்கவே முடியலையே. நீங்க தான் இதுக்கு வழி சொல்லணும். எத்தனையோ திறவி தூங்கி மாண்டு அத்தனருள் கலையோ பிறகு இத்தரையுழந்து ஏங்கி விண்டு தூங்கி மாண்டு அத்தனருள் கல அந்த

அஞ்சு வயசு குழந்தை இப்படி கேட்கிறார். இத கேட்ட உடனே தகப்பனார் நினைக்கிறார், அடாடாடாடாடா, எந்த குழந்தை எந்த வீட்டில இப்படி ஒரு தகப்பனை பார்த்து இந்த மாதிரி கேட்டதுன்னு இதுவரையில் நாம் கேள்விப்பட்டது கூட இல்லையே. ரொம்ப பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுறா. அம்மா, என்ன காரணம், என்ன வழி, என்ன வகை, இதுதான் வகை என்று சொல்லுன்னு சொல்றியா? இப்பேற்பட்ட ஒரு தெய்வீகமான ஒரு குழந்தைக்கு நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு ஜென்மா உயர்ந்த ஜென்மாவாச்சு.

ீஜம் ஜீஜம் பீஜம் தோகமுக்ஷீவாணியாதிதேவீ விஷ்ணு ப்ரமாதிதேவீ சித்த

சோக்தம் சுணு பத்தே தபுத்தம். ஐந்து வயது குழந்தையான கௌரி இவ்வளவு பெரிய விஷயங்களை தகப்பனார் இடத்துல கேட்டு இதுக்கு என்ன வழி? கடை சேருவதற்குரியதான உன்னதமான ஒரு வழியை நேற்று சொல்லணும் தரிச்சு, அதற்கு அம்பாளுடையதான மந்திரத்தை தவிர அதை சதா ஜபிச்சிருந்துக்கிறது தான் கடை சேருவதற்குரியதான ஒரு வழி. அதனால அம்பிகையினுடைய மனு மந்திரத்தை

ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்கிற, நாலு நாள் எட்டுன்னு நாம தான் கூட்டிக்கணும். எட்டு வயசுன்னு சொல்லல, பருவம் நாலு இரண்டாக அந்த வயசு கடிமணப்பருவம் வருவதாக. நல்ல ஒரு பையனுக்கு கொடுக்கணும், சத்துவானவனுக்கு கொடுக்கணும், நல்ல தர்ம பிரஜ உடையவனுக்கு கொடுக்கணும். பரமாசிகன் நல்ல தர்மானுஷ்டானம் உடைய ஒரு பையன் கிடைக்கணுமே, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமேன்னு இவருக்கு இந்த பொண்ணுக்கு எட்டு வயசுலயே இவருக்கு கவலை பிடிச்சு கொடுத்து இந்த விசாரப்பட்டுண்டே வீட்டு வாசல்ல சென்னையில உட்கார்ந்து இருக்கார். ஒரு பகல் வைணவப்படி பிரம்மச்சாரியாய் கடை தோறும் பிச்சை புக்கும்பான், ஒருவன் வந்த நண்பனிச்சவனையர் குலத்துள பவதி பிக்ஷாம் தேகின்னு அன்ன பிக்ஷை வாங்கிட்டு நல்ல பிரகாசமா இருக்கான். சின்ன வயசு 16 வயசு இருக்கு. பிரம்மச்சாரி கிரகம் பார்த்து பிக்ஷை ஏற்பவனாக வந்துருக்கான். இந்த விருபாட்சன் என்ன இந்த இவன் இந்த பெரியவர் விட்டு வாசல் வந்து நின்னான். இவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்கார், பொன் கௌரிக்கு நல்ல பையன் கிடைக்கணுமே, பார்த்தா தேஜஸ்வியா இருக்கணும். அடுத்த நிமிஷத்துல அவருக்கு என்ன தோணித்து, அவன் அன்ன பிச்சை கேட்ட மாதிரி இவர் காதல வெள்ள போல இருக்கு. இவர் மனசுல இவர் பெண் கன்னிய நினைச்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறதுனால அவனும் கன்னி பிச்சைக்கு தான் வந்திருக்கான்னு நினைச்சுட்டாரு போல் இருக்கு. பிச்சையா இதோ தரேன்னு சொன்னார், உடனே எழுந்திருந்தார், உள்ள போனார். ஒரு கலசத்துல கன்னி பிச்சையும் தந்தேன்னு சொல்லி கையில ஜலத்த வார்த்துட்டார், கையில ஜலத்தை விட்டுட்டார். பொண்ணையும் தரேன்டாப்பா நோக்கிட்டார். சொன்னா உடனே கையில பொண்ணை பிடிச்சு கொடுத்துட முடியுமா? நீதிபத்தாக அக்னி சாட்சியாக தார வார்த்துட்டார். ஜலத்தை கையில விட்டு பொண்ணை கன்னிகையே கொடுத்துட்டேன்னு விட்டார். உள்ளபடி கொடுக்கணுமே, முறைப்படி கொடுக்கணுமே. பையனை உள்ளவான அழிச்சுன்னு வந்தார். உள்ளவான அழிச்சுன்னு வந்து இவருக்கு இவர் மனசுக்கு அந்த பையன் தன் பொண்ணை ஏற்பதற்கு தக்கவன்னு தோணிச்சே தவிர, மற்றபடி அவனுடையதான குலத்தையோ கோத்திரத்தையோ அவனுடைய ஒரு குடிமை நலன்களையோ அவனுக்கு என்ன விடுவாச்சல் இருக்கா மற்றது இருக்காங்கிறதையும் இவர் ஒண்ணுமே விசாரிக்கல. விசாரிக்கணும்னு இவருக்கு தோணவும் இல்லை. ஆனா வீட்டுக்குள்ள அழிச்சுன்னு வந்த உடனே இவர் மனைவி மற்றும் பந்து ஜனங்கள்லாம் பார்த்தா, ஆஹா ஸ்ரீ வைஷ்ணவ குழந்தைன்னா நெத்தியில திருமண் காப்பு இருக்கே, இவர் விசாரிச்சாரா, சொன்ன கொடுத்தேன்னு சொல்லிட்டாரே, நியாயமானு எல்லாரும் அங்க இருந்து வந்து இவரை பிடிச்சிருந்தான். இந்த பையனை சரியா பாக்கலையா, நெத்தியில திருமண் இருக்கு, ஸ்ரீ வைஷ்ணவாளாத்து பிள்ளையா இருக்கேன், நாமெல்லாம் செய்வார் இல்லையா, நீ இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டே விசாரிக்க வேண்டாமான்னா, அவர் சொன்னார் அதுக்கு ஏதோ பூர்வ பந்தம் இருக்குது, இல்லாத போனா எனக்கு அப்படி தோணி இருக்காது, நான் கையில ஜலத்தை விட்டு கன்னிகையை தந்துட்டேன்னு சொல்லிவிட்டேன், இந்த திருமண் ஒண்ணுதானே அதனால ஒண்ணும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அவருக்கு அந்த மாதிரி தோணி போச்சான். உடனே அப்பெல்லாம் எப்படி கல்யாணம் நடந்திருக்கு, ஊர் ஊரா தெரிவிச்சு வெளியூர்களுக்கு தெரிவிச்சு பந்துக்கள் எல்லாம் வரணும்னு இல்லை போல் இருக்கு. சந்திரகமா அக்னி சாட்சி தானே முக்கியம், வேத மந்திரம் தானே முக்கியம்னு தோணித்து கன்னிகாதாரம் பண்ணி கொடுத்தார். நாங்கள்லயே தாரணம் ஆயிடுச்சு. அடுத்த நிமிஷமே பையனோட பொண்ணு அனுப்பிச்சுட்டார். மாப்பிள்ளையும் பொண்ணையும் வண்டியை கொண்டு வந்தார். பொண்ணு மாப்பிள்ளையை ஏற்றி விட்டார். மங்கள சீதனங்களை எல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்து, எது அது முறை, ஒரு கன்னிகையை கொடுக்கறச்சே அவள் கன்யாம் கனக சம்பன்னா சர்வாபரண பூஜிதாமனு அந்த காலத்துல சொல்லிவிட்டா. இந்த படிக்கு இந்த குழந்தைக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் முறையா செய்து தம்பதிகளை கல்யாண தம்பதிகளை வண்டியில ஏற்றி அனுப்பிச்சுட்டா. பையன் குழந்தைய அழிச்சுண்டு அவனுடைய ஊருக்கு வரான். விஷக்கு போன பையன் கல்யாணம் பண்ணிட்டு மங்களகரமா வந்துருக்கானே, விஷயம் கிரகத்துக்கு வந்தது, அவ எதிர்பார்த்துருக்கா, வண்டி வாசல்ல நின்னது, பையன் கீழே இறங்கினா அடுத்தாப்புல பொண் இறங்கினா அந்த பொண்ணை பார்த்தா அந்த குடும்பத்தார்கள் அவளுக்கு மனசுல ஒரு பெரிய வேதனை உண்டாயிருக்கான், பரம சங்கடம் உண்டாயிருக்கு. ஏண்டா பையா ஒரு வார்த்தை கேட்டியா, நாங்க இத்தனை பெரியவாள் இருக்கமே ஒரு வார்த்தை கேட்டியா, இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறியேன்னா, இவாதான் எங்க அப்பா அம்மா நமஸ்காரம் பண்ணுன்னு வேற ஆந்தாளை சொல்லி அழிச்சுட்டு வந்து நமஸ்காரம் பண்றான் அந்த பையன். அவ என்ன பண்ணினா அந்த நமஸ்காரத்தை என்னமோ அதை வாங்கிக்கணும்னு அவளுக்கு தோணல, என்ன மனசு கஷ்டப்பட்டு இருக்கு.

இந்த குழந்தை நெற்றிலே மங்களகரமா குங்குமம் விபூதி, அந்த பெண்மணி அந்த பெண்ணனுடைய தேஜஸ பார்த்தவுடனே சைவ பக்தி மயமான குழந்தைன்னு தெரிஞ்சது. அதனால அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள அடைக்காத இல்லையவா, மாட்டு பொண்ணு உள்ள அழைச்சுட்டாளே தவிர அடுக்களையில் புகுந்து ஆக்கும் பொறுப்பை எல்லாம் அந்த பெண் வசம் ஒப்படைக்காமல் ஏதோ அந்த கிரகத்துல அதிகமா ஆளப்படாத தேவையில்லாத பதார்த்தங்கள் சாமான்களை எல்லாம் போட்டு வைக்கக்கூடியதான ஒரு ஜாகையில இந்த குழந்தைய இருந்து அவளுக்கு தினம் உணவுக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் தினம் கொடுத்துட்டு இருக்கா. ஆனா இந்த பையன் புருஷன் இருக்கானே தவிர அங்க போய் சாப்பிடுறதோ அந்த பெண்ணனுடைய உபச்சாரத்தை தருவதோ முடியாம போயிடுச்சு. இப்போ கௌரிக்கு என்ன கவலை தெரியுமோ, தன்னுடைய பத்தா தங்கிட்ட வந்து பேசலையே, பூவை வாங்கி கையில கொண்டு கொடுக்கலையே, சாப்பியான கேட்கலையே, ரெண்டு இடத்துக்கு அடிச்சுன்னு போகலையேன்னு, இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு வருத்தம் இல்ல. 8 வயசு பொண்ணுதான், இதெல்லாம் அவளுக்கு வருத்தம் இல்ல. ஒரு என்ன பரமேஸ்வரன் சதா ஜபிச்சுண்டு, தேவி மந்திரத்தை ஜபிச்சுண்டு, ஆலய தரிசனம் பண்ணிண்டு, நல்லோர்களை தரிசனம் பண்ணிண்டு அதே பழக்கப்பட்டு போன குழந்தையானதுனால இந்த கிரகத்துல அதுக்கு அவளுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டதான ஒரு கிளியினுடைய ஒரு வாழ்க்கையை போல அவளுக்கு மனசை ரொம்ப வருத்தப்படுத்த ஆரம்பிச்சது. என்ன செய்ய போறேன்னா, இப்படியேதான் என்னுடைய வாழ்க்கை போகும் போல் இருக்கே, என்ன

0: நாளுக்கு நாள் இவளுக்கு துன்பம் தான் விருத்தி ஆகிறதே தவிர மனசுல ஒரு சந்துஷ்டியே இல்லை இந்த பொண்ணுக்கு. ஏன்னா அந்த கிரகத்துல பெரியோர்கள அனுமதி இல்லாத அண்ணண்ட இரண்ட போக முடியாது. வாசற்புறம் வந்தானாலும் பக்தால் போறவாளை பார்க்கலாம், சிவ பக்தாவை பார்க்கலாம், சாதுக்களை பார்க்கலாம். அதுக்கு வாய்ப்பில்லாதபடியினாலே தனக்கு சாது தரிசனம் கிடைக்கல, பக்திமான்களை தரிசிக்க முடியல, விபூதி ருத்ராட்சங்கள் பூண்டதான சைவ பக்தாவை நாம் பார்க்கவே முடியலையே. இப்படியெல்லாம் இந்த கௌரியினுடைய மனசு பக்த தரிசனம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறா. வேற தனக்கு இந்த ஆதல சுதந்திரம் இல்லையே, அங்க போகல இங்க போகல, இப்படி எல்லாம் அந்த பொண்ணு வருத்தப்படவே இல்லை. ஒரு சிறு நீரு பூசி அவர்களை தரிசனம் பண்ணினா மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் வேற ஏதோ ஒரு சாதனங்களை பூசி குளிக்கலாம், அழுக்கு போயிடும்னு நினைச்சுட்டு இருக்கோம். உள்ள இருக்கக்கூடிய மாசு இருக்கின்றதே, இதை கழுவுவதற்குரியதான ஒரு பெரிய ஒரு சக்தி எதுக்கு இருக்குன்னு விபூதிக்குத்தான் இருக்க.
1: உன் மாசு கழுவது நீரென்றே உபநிடகம்.

இப்படி உபநிஷத்துல கூறியிருக்கும் தியான மகத்தான இந்த விஷயம் பல்லோர்கள் வாயிலாக கேட்டிருக்காளா, அவளை பார்க்க முடியலேன்னு துன்பப்பட்டு இருக்கா. ஒரு சமயம் ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்தது, இவ குடும்பத்து ஜனங்கள் எல்லாம் பக்கத்து ஊர்ல அந்த கல்யாணத்தை உத்தேசி போக வேண்டிய அவசியம் வந்தது. அவ என்ன பண்ணினா, இந்த பொண்ணை வீட்டுல வச்சுட்டு எல்லாம் மத்த இடங்கள்லாம் பூட்டிட்டான். சமையல் அறைய பூட்டினா, பதார்த்தங்கள் உணவு பண்டங்கள் இருக்கிற இடத்தை பூட்டினா, இன்னும் கொஞ்சம் விலை மதிப்புடைய வசூக்கள் இருக்கிற

பூட்டினா நல்ல வழியா வீட்டை பூட்டினாலா வாசல பூட்டினாலா அது மாத்திரம் இல்ல போல இருக்கு. இந்த பெண்ணை மாத்திரம் இந்த கிரகத்துல தனியா வச்சுட்டு கல்யாணத்துக்காக எல்லாருமா பரவிட்டு போயிட்டாளாம். அப்போ இந்த பொண்ணு நினைச்சது, கௌரி இப்பதான் ஒத்துரும் இல்லையே, சுதந்திரமா வாசவரையில் போய் தெருவீதியில போய் நின்னு பார்க்கலாம். அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு துணிச்சலும் கிடையாது, பாவம் வீட்டை விட்டு நகரல, ஆனா வீட்டுக்குள்ள இருந்தபடியே மன கஷ்டப்படுறது. மண் மாசுபட பூசும் வடி

கண்ணுல ஜலம் பெறுகிறது. ஒரு பக்த தரிசனம் பண்ண முடியலையே பரமேஸ்வரா, என்னுடைய ஒரு கதியானது இப்படி ஆச்சு. ரொம்ப துன்பப்படும் போது அந்த திருவாரவாய் என்ற க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சாட்சாத் பரமேஸ்வரம் சோமசுந்தரனான பகவான் என்ன பண்ணினார் தெரியுமா? பெண் மாசு கழிய ஒரு சிவன் அடியாரை காணப்பெறேன். இன்னைக்கு இந்த ஒரு தோஷம் போக ஒரு மகானை தரிசிக்க முடியலையேன்னு கண்ணீர் பெருக்கி வருந்தும் இந்த பெண்ணுடையதான குறை தீர்ப்பதற்கு

பகவான் விருத்த ரூபம் தொண்டு கிழவர் தள்ளாட தள்ளாட நடக்கிறார். கையில ஒரு தடிய ஊந்தி இருக்கார். நெத்தி நிறைய விபூதி, உடம்பெல்லாம் பத்ம தாரணனா இருக்கார். இங்க பத்தாலும் உள்ளவளே விபூதியை பூசிண்டு சென்ன பின்னலா ருத்ராட்ச ஹாரங்கள் இவ்வளவு அலங்காரம். வயசானவரா இருந்தா கூட அவருக்கு தகுந்த அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். அது பண்ணிட்டா தான் நன்னா இருக்கும் போல் இருக்கு. என்னத்துக்கு இத்தனை ருத்ராட்சங்கள்லாம் தூக்கி உடம்பு கூற வாரி போட்டு இருக்காரு? எங்க பார்த்தாலும் இவர் யாருன்னு அதை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும் போல் இருக்கு. சொல்றோம் பாருங்க, இந்த மாதிரி யாராவது போடணும் ஆரோ பரமேஷ் பையன் இவரு தானே சொல்லிட்டு இருக்கோம். பகவான் அதுக்காகவே இந்த வேஷத்தை வச்சிருந்துக்கான் போல் இருக்கு. தன்னை பத்தி தானா சொல்லிக்க வேண்டாம், இதெல்லாம் நம்ம பத்தி ரொம்ப சொல்லும் என்று இந்த ருத்ராட்சங்களை எல்லாம் தரித்தவராக இதுவும் ரொம்ப நாளா பட்னியினால கிடந்து துடிப்புவர் போல இந்த கௌரியினுடைய கிரகத்துக்கு வந்தார். கதவு தாப்பா போட்டிருந்தாளா பூட்டி இருந்தாளா தெரியாது, உள்ள வந்துட்டார்னு எழுதிட்டார். அவர் கதவை தொடவே வேண்டாமே வருகன்னு அழைக்கிற மாதிரி கதவு திறந்து காத்து இருக்கிற மாதிரி இருக்கு. உள்ள பிரவேசார் பாருங்க, அத்தனித்த இடத்தில் விடப்பட்டவளான கௌரி இந்த ஒரு சைவ பக்தருடைய வருகையை பார்த்த உடனே விருத்தருடைய வருகையை பார்த்தா அழுதுன்றிருந்த கண்ணீர் மறுபடியும் அழுதுன்னார். ஆனா முன்னாடி பெருகின கண்ணீருக்கு அர்த்தம் வேற, இப்ப பெருகிற கண்ணீருக்கு பொருள் வேற. இப்படி ஒரு காட்சி காணப்பெற்றோமே, அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாறி விடுத்தான். அவளுக்கு ஓடி வந்து பெரியவரை வருகன்னு வரவேற்றா. அழிச்சென்று வந்து உட்காருங்கோன்னு ஒரு பலகையை போட்டு பெரியவரை உட்காத்தி வச்சா. அம்மா நான் ரொம்ப பசியோட வந்திருக்கேனே, ரொம்ப பசி தாங்கல, எனக்கு ஆகாரம் எனக்கு தேவை இப்போ பசிக்கிறதுன்னு அந்த குழந்தை சொன்னா. எல்லாரும் பக்கத்து ஊருக்கு போயிருக்கா, கதவை பூட்டிண்டு போயிருக்காளே, நான் என்ன பண்ணுவேன்னு அவர் சொன்னார். சில பேர் கதவை பூட்டிண்டு போயிருக்கோன்னு நினைச்சுட்டு இருப்பா, ஆனா பூட்டு சரியா பூட்டப்பட்டிருக்காரு. நீ வேணா போய் பாரு, நான் சொல்றேன், நீ போய் பாரு, தொட்டு பாரு. சில பேர் பூட்டிட்டு பூட்ட பிடிச்சுன்னு தொங்கிட்டு கூட பார்த்துட்டு போவா, அது அப்ப விட்டுக்காதது அப்புறம் விட்டு விடும். நீ இப்ப போய் தொட்டு பாருன்னா கௌரி போய் அந்த பூட்டை தொட்டாலோ இல்லையோ பட்டாருன்னு அந்த பூட்டு திறந்து நுடுக்கு. அடுத்த நிமிஷத்துல கதவை திறந்தா, அம்மா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி போடும், ஏதோ சொல்பமான ஆகாரமா இருந்தாலும் ஒரு ஏழு தினசு பண்ணுங்கிறது இல்ல, பசி ரொம்ப காதை அடைக்கிறது நேற்று

வயசானவா பைசியம்னா உடனே கொடுத்துடணும். செத்த இருந்தோ இப்பதான் பருப்பு வருத்தம் ஒரு நிமிஷத்துல தொகையில அரைச்சு போடுறேன்னா இவர் பிராணனை அரைச்சு போடுவோம். யமன் செத்த இருங்கோன்னு சொல்லலாமா? அந்த பருவத்துல எவ்வளவு சீக்கிரம் சமைச்சான்னு சொல்ல தெரியல. இலைய போட்டுட்டான், பெரியவரை கூப்பிட்டு உட்காச்சி வச்சுட்டா, காலை நம்ம ஜலம் கொடுத்தா, பெரியவர் வந்து சாப்பிட உட்காந்துட்டார், இலையில பரமாற ஆரம்பிச்சா. இந்த சாப்பாடு பரமாறும் போது சில தர்மங்கள்லாம் சொல்றான். சில பேருக்கு தெரியலன்னா கூட எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாளோன்னு நினைக்கிறேன். பரமாறுறச்சே உம்முன்னு வாய முடியலையே பரமாறப்படாதா? நிறைய பொட்டுங்கோ, நல்லா சாப்பிடுங்கோ, நல்லவா கிடைச்சிருக்கேளே, இப்படி நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருந்தா எனக்கு இப்ப ஏற்பட்டவா கிடைக்கணும்னு நல்ல இனிய வார்த்தைகளை சொல்லிண்டே பரமாறணும். சில பேர் பரமாறுச்சே பேசிண்டே பரமாறுவான். இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் என்ன விலை வித்திருக்கு தெரியுமா? இந்த தக்காளி இன்னைக்கு என்ன விலை வித்திருக்கு தெரியுமான்னு விலையை சொல்லிண்டே பரமாறுவா. வந்தவனுக்கு சாப்பிடணும்னு தோணுமா? அப்படி இல்லாதபடிக்கு இந்த அம்மா எப்படி உபச்சாரம் பண்ணினான்னு பரஞ்சோதி முனிவர் சொல்றார். செய்யவா இடை இடையே முகமன் உரை இன்னமுது செவியில் ஊட்ட. செய்ய வாயின அந்த இயற்கையாகவே அவளுக்கு சிவந்த வாயா பரமாறும் பொழுது இடை இடையே முகமன் வந்தேளே கிடைச்சதே, உங்களுக்கு போடுற பாக்கியம் கிடைச்சதேன்னு சொல்லி சொல்லிட்டு நன்னா சாப்பிடுங்க, ருச்சியா இருக்கா, வாய்க்கு இன்பமா இருக்கான்னு அவ பேசுற பேச்சு இருக்கு பாருங்க. அந்த வார்த்தை இன் அமுது செவியல் ஊட்டன்னா காதும் சாப்பிடுறதுன்னு எழுதுறார் இவர். காது இப்படியா சாப்பிடுமான்னார். அவளுடையதான உபச்சார வாக்கியமான அமுதம் போன்ற சொற்கள் செவி உண்டுன்றதுன்னு செவியல் ஊட்டினாளா? கையலாய் வளைக்கை கை நிறைய வலை போட்டு இருக்கா, அந்த கை என்ன பண்றது? அரிசுவை அமுது வாயூட்ட நல்ல ருச்சியோடு இந்த பதார்த்தத்தை கை பரமாறின்றிருக்கு. வாய் இனிய சொற்களை சொல்லி காதுக்கு அமுது ஊட்டின்றிருக்கு. தளர்ந்த யாக்கை ஐயர் தான் திருவமுது செய்ய இந்த சாப்பிட்டு கிழவர் என்ன ஆச்சுன்னார். காதலையும் அமுதம் பாயறது, வாயிலையும் அமுதம் பாயறது. அமுதம் சாத்தா என்ன ஆகும் தெரியுமோ? எவ்வளவு பெரிய வயதானவனா இருந்தாலும் திடீர்னு இளைஞனா மாறிவிடுவனா அப்படின்னு சொல்றது. ரொம்ப வயதானவரா இருந்தாலும் இளைய அவனுக்கு இளமை தன்மை வந்து விடுமா இந்த பரமாறு அழகுல. அதனால அமுது உண்டவரென மூக்கு அகன்று பூவிர் கையதே மலர்வாளி காலை வடிவாயில் மன்மதன் மாதிரி ஆயிட்டாராம். 16 வயசு உடைய ஒரு சௌந்தர்யத்தோட அப்ப என்ன தோணும் இந்த பொண்ணுக்கு? கையலமிட்டு வந்து உட்கார்றார். காலை பருவத்தோடு கூட நீ போட்ட சாப்பாடு என்னை இப்படி ஆக்கி பிடிச்சு நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி எல்லாம் நல்ல கலப கஸ்தூரி சந்தனங்கள்லாம் மணக்கிறது உட்கார்ந்துருக்கார். ஏற்கனவே நமக்கு இந்த வீட்டுல இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம், இந்த காட்சியை வெளியூர்ல இருந்து வந்து பார்த்துட்டாள்னா என்ன பண்றதுன்னு நடுங்கி ஒரு புறம் ஒதுங்கினா வாசல்ல வண்டி சத்தம் கேட்கறது. கல்யாணத்துக்கு போறவாள்லாம் வந்து இறங்கிவிட்டா படபடன்னு கதவை திறந்துன்னு உள்ள வந்துட்டேன். உள்ள வரைச்சே அப்பதான் ஊரிய நடுங்கிறாளா, அவ பார்த்தா என்ன ஆயிடுமோ தெரியலையேன்னு. அப்போது நலுமர நீரும் கொண்டு நாடோறும் ஏற்றி வாழ்த்தி தெரிவன சித்தம் வைத்து திருவடியே சேரும் வண்ணம் இறைவா சதாசர்வ காலம் உம்மை தவிர உம்மை ஆராதனையை தவிர எனக்கு வேற ஏதாவது தெரியுமா? எப்போதும் உண்மையே தியானம் பண்ணிட்டு இருந்தேனே. ரொம்ப சிரமப்படுறா,

அப்ப யாரு நினைக்க முடியும் எந்த விதமான ஒரு கஷ்டமோ நஷ்டமோ விபத்தோ ஆபத்தோ எது நம்மை வந்து அடைந்தாலும் பரமேஸ்வரனை தவிர பகவானை தவிர வேற யாரும் அதை போக்க வல்லவர்கள் வந்துடுத்தான்னு கேட்டுக்கிண்டு நம்மோட சேர்ந்து அவளும் அழ வருவாளே தவிர அந்த துன்பத்தை தீர்ப்பதற்கு உரியவன் பகவான் ஒத்தந்தான். அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணினா அவ வாசல் தாண்டி உள்ளே பிரவேசித்து முன்புறம் வரா இளம் காலை பருவத்தின்

மைக்க நீர் துளும்ப வாய்விட்டு அழுதடையாடையீர் கிடந்தான் அனை துயிரும் இன்று காத்தழிக்கும் அப்பன். கிழவனா வந்தார் பசின்னு சொல்லிட்டு அவ போட்ட சாப்பாடுனாலே மன்மதன் மாதிரி ஆயிட்டாராம். ஊருக்கு சென்றவா திரும்பி வந்தவுடனே இப்ப என்ன நேருமோனு கலங்கிய கௌரிய காப்பாத்துறதுக்கு பச்சிளம் குழவியாகி ஆனவன் ஆறுனார். அனைத்து உலகம் இன்று அழித்து அழித்து காத்து இவ்வளவு கிருத்தியங்களையும் செய்யக்கூடியவன் பச்சிளம் குழந்தையாக திடீர்னு கீழே பார்த்தா ஒரு புடவை மூட்டை கிடைச்சு அழுது அணை ஆடையர் கிடந்தான். அதுவும் கௌரியினுடைய வஸ்திரமா, அந்த அம்மாவுடைய புடவை. அது நாலு பக்கமும் போட்டுருக்கு, நடுப்புற கிடைச்சு இந்த குழந்தை. குழந்தை எப்படி அலறுது எழுதறிய மறை சிலம்பு கிடந்து புறத்து அலம்பன. குழந்தை காலில் இருக்கிற சிலம்பு ஒழிச்சதுன்னு சொல்லல, எழுதறிய மறை அந்த வேதங்களே அவனுக்கு சிலம்பாக திருவடியில் இருக்கின்றதாம். அது கலகலன்னு ஒழிக்கிறது, வாய் விட்டு அழறானா. அன்பர் இதயமெனும் செழுமலர் ஓடையில் மலர்ந்து சிவானந்த தேன் ததும்பு தெய்வ கண். அந்த சரணத்தை செல்லும் பொழுது பக்தர்களுடைய ஹிருதயத்தில் சதா சொல்காலம் தியானிக்கும் அந்த அன்புனாலே அந்த ஊற்று செதுக்கில் மலரக்கூடியதான சிவானந்தம் என்பதான பெருக்க தேன் பெருக்குடைய பகவானுடைய கமல மலர்ங்கிற திருவடிய. அந்த திருவடியினுடைய பெரிய விரல் சுவைத்து அந்த கட்டவரில் வாயில வச்சுன்னு குழந்தை அழுது. நெத்தியில பட்ட பட்டியா விபூதி வேற இருக்கு. அது வயசான காலத்துல பூசின்னு வந்த விபூதி இந்த மூணு வருஷத்துக்குமே பொருத்தமா பூசின்னு வந்துட்டார் போல் இருக்கு. வந்தவாப்பா அவளுக்கு கண்ணுல இந்த திருநீர் தான் பட்டது. ஏது குழந்தைன்னா அவ சொன்னா, அந்த ஆபத்துல அவன் எப்படி சமாளிப்போம். சில பேரை குறிப்பிட்டு சொல்ல முடியாத காலத்துல ஒரு பேரை சொல்லி அந்த சமயம் இதுதான் சொல்லுவாவ. அது சில பேருக்கு பேர் தெரியலன்னா உடனே என்னத்தை சொல்லலாம், ஸ்ரீகிருஷ்ண சர்மான்னு வச்சு விடுங்குவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் பொருந்தும், அவன் தான் எல்லாத்துலயும் இருக்கான், அதனால வச்சா பொருத்தம் தான் விடுவான். அந்த மாதிரி தேவதத்தன் ஒருத்தர் தம்பதியோட வந்த இந்த குழந்தைய சத்தை பாத்துக்கோமான்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா, நல்லா இருக்கு உன்னை தேடி இந்த வரவாளும் உனக்கு கிடைக்கிற குழந்தையும் நெத்தியில விபூதியும் அது கிடைக்கிற கடையும் நீ யார்கிட்ட இவ்வளவு பைத்தியமா பிரஜையா இருக்கே அதனாலதான் உன்னை தெரிந்து அவள்லாம் வர என்று சொன்ன உடனே, இல்லைம்மா அப்படி நினைக்காதீங்கன்னா நீ வஞ்சகமா எங்களை ஏமாத்துறதுக்கு வேறு பேச்சுகள் எல்லாம் பேச வேண்டாம். நச்சரவம் புண்டு பிச்சை எடுத்துன்னும் பேயனிடம் அன்பு கொண்டவர் ஏங்கி நின்றவள் உனது வஞ்சத்தனம் எல்லாம் கொஞ்சமும் பள்ளியாதீங்க நின்றாதே ஏதும் சொல்லாதே. இதெல்லாம் சொல்ல வேண்டா, நீ குழந்தை எடுத்து வெளியில கிளம்புட்டாவா. இனி நீயும் இங்க இருக்கப்படாது, இந்த குழந்தையும் இங்க இருக்கப்படாது, தூக்கின வழியில போனுட்டாளா. குழந்தை எடுத்து வெளியில வந்துட்டா என்ன செய்ய முடியும். சிசுவோடு வெளியில போனு தள்ளப்பட்ட உடனே உள்ள நிறுத்த முடியுமா. வாயில் புறம் வந்தா தெரியவே குடிச்சு ஜனங்களுடைய கூட்டம். குழந்தையோ இவ கையில இருக்கு, அது அம்மா அம்மான்னு வேற அழுதுன்னு இருக்கு. எல்லாரும் பார்க்க என்ன ஆச்சரியம், திடீர்னு ஒரு குழந்தையாடி என்னமோ ரொம்ப உலகமே மோசமா இருக்குன்னு பேசுறவாளும் இருக்கா. கண்ணால கண்ணீர் பெருக்கி சாட்சாத் பரமேஸ்வரனை தியானிச்சு அம்பாள் பரதேவதியான கௌரியை நினைச்சு, அம்மா எனக்கு உணர்வு வந்த காலம் முதற்கொண்டு உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையில் இருந்து விடுபட வேணும்னு ஆசக்தியோடு உன்னுடைய பரம மந்திரத்தை நான் ஜெபிச்சுட்டே இருந்தேனே, எனக்கு இப்படி ஒரு நிலை வந்ததுன்னு துன்பப்படும் போது அத்தனை பேரும் பார்த்துருக்கா. கையில இருந்த குழந்தை திடீர்னு மாயமாக மறைந்தது. எங்கடா மறைஞ்சதுன்னு பார்த்தா விண்ணில் சென்று ஆச்சரியமான ரிஷபத்தில் அமர்ந்தவனாக சாட்சாத் பரமேஸ்வரன் கௌரி நாயகனாக அந்த மங்கள விடையில் அமர்ந்து பார்வதியின்

0: ஆகாசத்தில் இருந்த ரிஷபாரூடனான பகவான் எந்த கௌரி மகாமந்திரத்தை சதா ஜபித்த அந்த ஒரு பெருமையினாலே கௌரி ஸ்வரூபத்தை அவளுக்கு அருளி சாட்சாத் பரதேவத கௌரியாகவே தன்னிடம் பார்வதியின் வடிவாக்கி பலரும் கண்டு தொழ, வானவர்கள் எல்லாம் மலர் தூற்ற, பக்தர்கள் எல்லாம் கண்டு களிக்க, இந்த பூ உலகத்தில் இப்படி ஒரு பரமாச்சரியமான ஒரு காட்சியானது, இந்த அத்புத லீலையானது, ஈசனுடைய ஒரு திருவிளையாட்டானது நிகழ்ந்த இடம் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த பூலோகத்தில்தான் பாண்டிய தேசத்தில் மதுரையம்பதியில் சாட்சாத் சுந்தரேஸ்வரனுடைய கருணையினால், அன்னை மீனாட்சியினுடைய கருணையினாலே தெய்வ கதி ஒன்றுதான் நமக்கு சத்கதியை அருளும் என்று நம்பி, 5 வயசில் ஏற்பட்ட ஒரு ஞானத்தினாலே பராம்பிகையினுடையதான மகாமந்திரத்தை ஜபித்த ஒரு புண்ணிய வேஷத்தினாலே பரதேவதியாகவே தன்னை ஆக்கிக்கொண்டு பரமனோடு கூட என்றும் தெரியாது வாழ்கின்றதான சாருக்கியம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு நிலையை பெற்றாள். அப்பேற்பட்டதான ஈச சிந்தனையும் அடியார்களிடத்துல ஒரு பக்தியும் நமக்கு குறைவராக இருப்பதற்குத்தான் இந்த புண்ணிய சரித்திரங்கள் சிரவணத்தினுடைய உயர்ந்த ஒரு நிலையை நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு.
1: இதுவரை பக்த கௌரி இசைப்பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியிருப்பவர் தஞ்சாவூர் TR கமலாமூர்த்தி அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைகாணம் நிகழ்ச்சியின் துவக்கமாக 7 அறிவு படத்திற்காக விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஸ்ருதி ஹாசன், ஷாலினி பாடியுள்ள பாடல்.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது

0: தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
0: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
5: பர்சனல் லோன் ஆஃபர்.
6: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
5: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
6: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
7: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
6: அப்ப நான் என்ன பண்றது?
7: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
6: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
7: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
8: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: ஒழித்த பாடலின் படம் பெடி. பாடலை பாடியவர்கள் ஜானகி ஐயர், விஜய், யசுதாஸ்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: தொடரும். ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் திரைகாணம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து காதலன் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல்.

ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன.

0: நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரைகாணம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது பெங்களூரு அஞ்சல்.
3: Presented by Niharika Learning Space, Bangalore. The participants are Abhay, Bhavit, Arohi, Arya, Nirav, Impana. Our trainer is Shrivatsa K. Thank you.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: தேநீர் நேரம் கேட்கும் முன் விளம்பரங்கள்.
2: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
3: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
4: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
5: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
4: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
3: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை. இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
3: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
6: Indian Air Force invites application from eligible boys and girls to join as Agnivir Vayu and Airmen Medical Assistant. Hurry, registration closes on 26 July 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
7: Personal loan offer.
8: மறுபடியுமா இதையும் பிளாக்
7: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
8: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
9: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
8: அப்ப நான் என்ன பண்றது?
9: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
8: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
9: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
10: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
11: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम। और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक

0: கட்டுப்படை கட்டணா ஸ்வயம் நிதி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி.
2: தொடர்வது வேலைவாய்ப்பு செய்திகள். டெல்லி அஞ்சல்:

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணியின் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை அரங்கிசை. இந்த நிகழ்ச்சியில் ராமகிருஷ்ணன் மூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், பி. சிவராமன் அவர்கள் மிருதங்கம். ஷோபில்லு சப்தஸ்வரா, ஜெகன்மோகினி ராகம், ரூபக தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் ராமகிருஷ்ணன் மூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து எந்தரா நீ தன, ஹரிகாம்போஜி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: 31 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
0: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகாணம், 7:50 செய்தி கதம்பம், 8:00 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 8:15 கல்யாணமடி கல்யாணம் நாடகம், எழுதியவர் M.K. சுப்பிரமணியன் அவர்கள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். நாளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் அதிகாலை 3:10 இனிய ராகம், 4:10 பொங்கும் மங்கலம், கொட்டூர் என் ராஜரத்தினம் குழு அவர்களின் நாகஸ்வரம் கேட்கலாம், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 8:30 திரைகாணம், 9:00 இசை பெட்டகம், சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியன் பாட்டு, பி சுந்தரேசன் அவர்கள் பாயிலின், தின்யம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன் டெல்லி அஞ்சல், 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:00 மன் கி பாத் 136 பகுதி இடம்பெறும், தொடர்ந்து மனதின் குரல், 12:00 திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், சிவி பெரிய சாஸ்திரி அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் பாயிலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகாணம்,

நான்கு மணிக்கு தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல். நேர்களை, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: Indian Air Force invites application from eligible boys and girls to join as Agniveer Vayu and Airmen Medical Assistant. Hurry, registration closes on 26 July 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
3: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
4: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
3: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
4: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
3: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை. இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
4: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
3: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
4: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
3: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன்.

0: இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விருமான் படத்திற்காக சிற்றீராம் பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து RRR படத்திற்காக காலபைரவா பாடியுள்ள பாடல்.
1: ஏமா உசுறு தந்த நிலத்தாயே, ஊமூச்ச கொடுத்த காட்டு மரங்க, பேரு வச்ச கோண்ட ஜாத்தியும் கூட பேசுறாங்கடா.

0: டே. இஃப் யூ சே ஏ இஸ் ஈக்குவல் டு பி, சப்போஸ் யூ வாண்ட் டு ப்ரூவ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, பிட்வீன் ஏ அண்ட் பி தேர் மஸ்ட் பி an equivalence relation, and the equivalence relation is, it should be reflexive, it should be symmetric, it should be transitive. Suppose I want to define trust. Let us look at trust as a relationship, right? Trust is not reflexive. Sometimes I don't trust myself. Trust is not symmetric. I trust you, you may not trust me. Trust is not transitive. I trust you, you trust somebody, but I need not trust that somebody else. Trust is also temporal. Morning I trust you, evening I don't trust you. Trust is context dependent. I trust you on something, I don't trust you on something else. So trust actually transcends every definition of what could be an equivalence. So it cannot be defined. If you go to actually some of these search engines and ask, define trust, you'll get a million definitions. But society has been running on trust. So the most important execution trait is to find that person who is trustworthy. There is a very famous saying by Adi Shankara, actually starts answering questions. And one question was asked to him, Ko Guruhu, who is a guru, who is a teacher? The answer that he gives is Adhikata Tattvaha, means the teacher should have understood what he is teaching. Shishya Hitaya Udyataha Satatam, means always he should be thinking about the welfare of the student. He should know everything, he should know what he is talking about, and she or he must know, always work for the welfare of the students. That is the definition of teacher in our great country, Bharat. So this is the root of trust is something. So in a large network like railways, you are trusting so many people so that there is no calamity there. And that's a very important execution trait. And patience is very, very important, especially in deep technology. And generosity, I think that's also very important. Benevolence to your subordinates, treating them well, being generous. So these are some of the traits I also look at this book. And from the skills, again, there are three important verticals. Communication skills. There's a very beautiful statement by Bertrand Russell. Clarity and cogency can best be reconciled with brevity. And how do you bring out this communication skills? Especially strategic, important storytelling is very, very important so that you convince the opposite party for this. And operational execution skills. And in a large network like railways, operational execution becomes a very important leadership skill, specifically resource optimization. You have so much of labor, you have so much of stock, you have so much of raw materials. How do you partition, how do you allocate these resources so that you become an effective network? You solve the day-to-day problems, you address some of the grievances. So these are very important things. Process delegation itself is very important. Whom to assign what process so that it gets successfully delivered. And very importantly, crisis management. And team dynamics. Working as a team, I think, identifying the talent, nurturing the talent, coaching them, mentorship, succession, all these are important leadership skills. I think all these put together will make a great leader. So this particular way of trying to develop leaders, assess their leadership skills, and progressively make them better leaders.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், வளரிளம் பெண்கள், கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் நலனுக்காக 2ம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் கைத்தறி மற்றும் ஜவுளி பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் புதுதில்லியில் தொடங்கியுள்ள கைத்தறி திருவிழா 7ம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு தொற்று பாதிப்பால் வயிற்றுப்போக்கு வராமல் தடுக்க சுத்தமாக கை கழுவ வேண்டியதன் பழக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சியின் மூலம் விவசாயிகள், விவசாய தொழில் முனைவோர், புத்தொழில் நிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் ஒருங்கிணைந்து வளர்ச்சி பெற முடியும் என்று மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 8:14. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்ட். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8:15.
1: கல்யாணம் அடி கல்யாணம் நாடகம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். நடிப்பு எம் எஸ் கணேஷ், கே கணேசன், கே விஜய் மோகனா, சித்ரா பாலாஜி, கே ஆர் ஜெயக்குமார், எஸ் டி எஸ் திருமலை, எம் லாவண்யா, வி லோகபாபு, எஸ் ஹேமலதா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன். கல்யாணம் அடி கல்யாணம் நாடகம்.
2: சுந்தரி, அரை மணி நேரம் ஆச்சு, நான் காபி கேட்டு இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: அடாடாடா, என்ன என்ன பொம்மை நாட்டின்னு நினைச்சீங்களா இல்ல மெஷின் நினைச்சீங்களா? செஞ்சுகிட்டு தானே இருக்க.
2: சரி சரி, வள வளன் பேசி எரிச்சல தூண்டாத. உங்ககிட்ட மல்லுக்கு நிக்க, எங்கிட்ட தெம்பு இல்ல. காபிய வை.
3: இது காபி இல்ல, டீ. எனக்கு டீ தான் குடிக்கணும் போல இருந்துச்சு, அதான் ரெண்டு பேருக்குமா சேர்த்து டீயே போட்டுட்டேன். குடிச்சு வைங்க, குடல் ஒண்ணும் கெட்டு போயிடாது.
2: அதான பாத்தேன், என்னடா கேட்டதும் முரண்டு பண்ணாம கொண்டாந்துருக்கேன்னு பார்த்தா வில்லுங்க வச்சிட்டு இருக்கிய. எதுலயும் இடக்கு முடக்கா செய்யலன்னா உனக்கு தூக்கம் வராத. நான் கேட்டது காபி, நீ எதுக்கு டீ போட்டுக்கிட்டு வந்திருக்க?
3: இத பாருங்க, பைசா பெறாத விஷயத்துக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு இப்ப நேரம் இல்ல. வேணும்னா டீய குடிங்க, வேணாம்னா கீழே கொட்டுங்க. இந்த வேகாத வெயில்ல மறுபடியும் ஒரு தடவை அடுப்ப பத்த வச்சு காபி போறதுக்கெல்லாம் என்னால முடியாது.
2: எல்லாம் என் நேரம். 30 வருஷமா உங்ககிட்ட மல்லாடிட்டு இருக்கேன், இன்னும் எத்தனை வருஷம் இப்படி என்ன பாடாப்படுத்துவியோ தெரியல. சொந்தத்துல பொண்ணை கட்டினா உறவு விட்டு போகாம இருக்குன்னு சொல்லி உன்னை என் தலையில கட்டினால ஏமா அவங்கள சொல்லணும்.
3: போது, நிறுத்துங்க. நான் பேச வேண்டிய டைலாக நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கிழக்க போகணும்னா மேற்க போகணும்னு சொல்லுவீங்க, மேற்க போகணும்னா கிழக்க போகணும்னு சொல்றீங்க. என் மேல படி போடுறதே உங்களுக்கு வேலையா போயிடுச்சு. நானா இருக்கவே இத்தனை வருஷம் உங்ககிட்ட கூப்ப கொட்டுற, வேற ஒருத்தியா இருந்தா எப்பவோ ஓடி இருப்பா.
2: இப்படியே விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு இருந்த என் மேல நீயும் உன் மேல நானும் பழிய போட்டுக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான். நம்ம கல்யாணம் பத்தவங்க பார்த்து வச்ச கல்யாணம். இதுல பணம் உறவு பரிமாறப்பட்டதே தவிர மனமும் அன்பும் பரிமாறப்படல. இடக்கு முழக்கா நடக்கிறது உனக்கு சகஜமா போச்சு. இப்ப நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், நம்ம தலையெழுத்து நம்மளோட போட்டோம். நம்ம மகன் பன்னீர் செல்வம் அவனாவது மனசுக்கு பிடிச்ச மனைவியோட மனம் கோணாம வாழணும்னு
3: நினைக்கிறேன். நானும் நினைக்கிறேன், இன்னும் ஒரு படி மேலேயே நினைக்கிறேன். பன்னீர்செல்வம் தனக்கு வரப்போற மனைவிய தானே தேர்ந்தெடுத்து கருத்து பேதம் முரண்பாடு மோதல்கள் இல்லாம ஒரு புரிதலோட வாழணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல மட்டும் நீங்க தலையிட்டு கெடுக்க பாத்தீங்க. இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். இந்த வயசுல கூட உங்களை நான் டைவர்ஸ் பண்ண வேண்டி வரும் சொல்லிட்டேன்.
2: ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணு பண்ணிடாத. எப்பவும் நான் ஒண்ணு நினைச்சா நீ ஒண்ணு நினைப்ப. இப்ப என்ன அதிசயமா நான் நினைக்கிறதே நீ நினைக்கிற?
3: அட, உங்க மனசுலயே இதே கருத்தா? என்னால ஜீரணிக்கவே முடியலீங்க. சில உண்மைகள் அப்படித்தான் இருக்கும் போல. ஏதோ வெந்ததை தின்னுட்டு வந்தத பேசின கதையா? இப்ப பேசின கதைய விடாம நடைமுறைப்படுத்த பாருங்க. பன்னீர்செல்வமாவது நிம்மதியா அமைதியா குடும்பம் நடத்தணும்.
2: அப்ப நான் அமைதி நிம்மதியும் இல்லாம இருக்கேங்கிறத ஒத்துக்கிறியா?
3: குடும்பத்துல அமைதி நிம்மதிங்கிறது ஒரு வழிப்பாதை இல்லீங்க, ரெண்டு வழிப்பாதை. ஆம்பளை கோவப்பட்டா பொம்பளை சமாதானப்படுத்தணும், பொம்பளை எரிச்சல் பட்டா ஆம்பளை கன்வின்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? நான் ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சா நீங்க 9 வார்த்தை கத்துறீங்க.
2: நிறுத்து நிறுத்து, நான் எப்பவாச்சும் டென்ஷன்ல பேச ஆரம்பிச்சா நீ அடங்கி போறியா? அப்பதான் பிபி ஏறட்டங்கிற மாதிரி காட்டு கத்தல் கத்துற. இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா நம்ம ரெண்டு பேருக்குள்ள மறுபடியும் சண்டை தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை வீணடிக்காத, ரெஸ்ட்ல இருக்க விரும்புறேன். பெரிய கும்பிடு அம்மா தாயே, போயிட்டு வரியா?
3: ஒழுங்கா காபி குடுக்க வந்தவள வம்பு வளர்த்தது யாருன்னே தெரியல. இந்த மாதிரி பழி சொல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருக்குது. பொம்மை நாட்டியா பிறந்துட்டா இதெல்லாம் தலையெழுத்து போல.
4: சோம் சார், சார் 5 நிமிஷமா நான் உங்களை கூப்பிட்டு இருக்கேன், என்ன நினப்புல மெய் மறந்து இருக்கீங்க?
2: அடேடே ஜெயராம் சாரா, வாங்க சார் உட்கார்.

0: என்ன கேட்டீங்க?
1: அப்ப நிஜமாவே இந்த லோகத்தில் இல்லையா நீங்க? அப்படி என்னதான் தீவிர திங்கிங்?
0: ஆமா, என் பையனுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. அவனுடைய கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: அவனுடைய கல்யாணம்
0: ஒரு காதல் கல்யாணமா அமையணும்ன்றது என்னுடைய ஆசை.
1: சார், உங்களுக்கு என்ன பைத்தியமா? எந்த அப்பா அம்மா வச்சும் தன்னோட பையன் காதல் கல்யாணம் பண்ணிக்கணும் நினைப்பாங்களா? இதென்ன உங்க சிந்தனை வித்தியாசமா இருக்கு.
0: ஆமா சார், எல்லா விஷயத்திலயும் முரண்பாடா இருக்கிற நானும் என் மனைவியும் சேர்ந்து எடுத்த முடிவு இது. காதல் கல்யாணம்னா பெத்தவங்க எதிர்த்து தான் ஆகணும்ன்றது ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்னோட இந்த முடிவால சமூக மாற்றம் மட்டும் இல்ல, என்னோட சுயநலமும் கலந்துருக்கு.
1: சோமசுந்தரன் சார், என்ன புதிர் போடுறீங்க? உங்க பையன் காதல் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்படி என்ன உங்களுக்கு சுயலாபம்?
0: அப்படி கேளுங்க, விவரமா சொல்றேன். எதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டைங்க வருது?
1: ஏன் வருது? ஒருத்தர் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காததால.
0: அதைத்தான் நானும் சொல்ல வர்றேன். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா குடும்பத்துக்குள்ள, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வராது இல்லையா? அதனால என் மகனை ஒரு பொண்ணை காதலிக்க ஏற்பாடு பண்ண போறேன். காதலிக்க போற ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க இல்லையா? இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை சச்சரவு இல்லாம வாழ்வாங்க இல்லையா? இது எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் இல்லையா? இந்த பெனிஃபிட் தான் நான் சுயநலம்னு எடுத்துக்கிறேன். சரிதானே?
1: அடடே, ஆமா. குடும்பத்துல புரிஞ்சு நடந்துக்கிற தன்மை இருந்துட்டா சண்டை ஏது, சச்சரவு ஏது? புள்ளைய பெத்தவங்க பொண்ணை பெத்தவங்க அவங்க அவங்க புள்ளைய பொண்ணை காதலிக்க விடலாம் போல இருக்க.
0: பேஷா, காதல் கல்யாணம் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. 2000 வருஷத்துக்கு முன்ன சங்க காலத்திலேயே இருந்ததுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா?
1: சோமு சார், ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பிள்ளைங்க காதலிச்சா அதுக்கு குறுக்கு நிக்க கூடாது, தாராளமா வழி விட்டுணும்.
0: இத நான் எங்க வேணும்னாலும் சொல்ல தயாரா இருக்கேன்.
1: அடடே, பேசிக்கிட்டு இருந்ததுல வந்த வேலையை மறந்துட்டேன் பாருங்க. இத பாருங்க, இதுல சில கையெழுத்துக்களை போடுங்க. நம்ம பிரான்ச்சுக்கு புதுசா சில ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இப்பதான் அதுக்கான ஃபேக்ஸ் வந்திருக்கு. அதான் எம்டி கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சைன் வாங்கலன்னு வந்தேன். சைன் போடுங்க சார்.
0: இதுக்கு என் சைனே தேவையில்லை விஜயராகவன். ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னா நேரம் எம்டிக்கே அமிச்சிடலாமே. இருந்தாலும் கேக்குறீங்க, சரி கொடுங்க, போடுறேன்.
1: இந்தாங்க சார்.
2: குட் மார்னிங் சார், வணக்கம்.
3: என்னையா சண்முகம், ஆபீஸ்ல என்ன புதிய செய்தி?
2: நிறைய சொல்லுவேன் சார், ஆனா நீங்க டீ வாங்கி தரணும்.
3: பைசா பெறாத மேட்டரா சொல்லுவேன், டீ வாங்கி தரணுமாக்கம். முதல்ல மேட்டரை சொல்லு, டீ வாங்கி தர்றதா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்றேன்.
2: என்ன சார் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு இந்த ஆபீஸ்ல நடக்கிற புது புது விஷயத்த சுட சுட சொல்றதுக்கு என்ன விட்ட யார் சார் இருக்காங்க? ஹேமாவதி மேடத்துக்கும் ஹெட் கிளார்க் அன்பழனுக்கும் கசா முசான்னு முதல்ல உங்ககிட்ட சொன்னது நான் தானே. அப்புறம் நம்ம சூப்பரிண்டெண்ட் சொக்கலிங்கத்தோட பொண்ணு ஓடி போயிட்டால, அதை டமார அடிச்சது நான் தானே சார். இப்ப சொல்ற போற விஷயம் அதை விட பெருசு சார்.
3: யோ சண்முகம், பில்டப் தான் கொடுத்துட்டு இருக்கே தவிர விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறியா? சொல்லியா?
2: நம்ம பிஎஸ்ஆர் இருக்கார்ல, பிஎஸ்ஆர் சோமசுந்தரம்.
3: ஆமா, அவருக்கு என்ன?
2: அவருக்கு திடீர்னு கிறுக்கு பிடிச்சிருச்சு சார்.
3: என்னையா சொல்ற? காலையில் நான் அவரை பாக்குறப்போ நல்லா தானே பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு நீட்டா இருந்தாரு, திடீர்னு வந்து கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற?
2: நீட்டா தான் சார் இருந்தாரு. அவர் என்ன நீட்டு இல்லையே, நான் சொல்ல போறது நிஜம். சாதா கிறுக்கு இல்ல சார், பயங்கரமான கிறுக்கு.
3: எது வச்சு அப்படி சொல்ற?
2: பின்ன என்ன சார், புள்ளையோ பொண்ணோ காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா பெத்தவங்க எப்படி குதிப்பாங்க?
3: டென்ஷன் ஆயிடுவாங்க, லபோதிபோன் கத்துவாங்க, பெட்டரும் குத்துறங்கிற லெவலுக்கு போகும்.
2: ஆனா நம்ம பி எஸ் சோமசுந்தரம் அப்படி இல்ல சார். அவர் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த நான் ஒட்டு கேட்டேன். என்ன பேசினார் தெரியுமா?
3: என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு?
2: தான் பையன்கிட்ட காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கரேஜ் பண்ண போறாராம். அதுக்கு இவரும் தாளம்
3: தட்டுறார்.
2: ஆமா சார், நான் சொல்றது நிஜம். ஊர் உலகத்துல நடக்காத அதிசயம் சார் அது. பிள்ளைங்களை காதலிக்க சொல்லி பெற்றோர்களே தூண்டி விடுற கன்றாவி எல்லாம் நடக்க போகுது சார். இங்க
3: தமாஷா இருக்கியா? யோ சண்முகம், ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியா சொல்லிருக்கையா? டீயோட சேர்த்து பிஸ்கட்டும் வாங்கிட்டு வாயா, சாப்பிடலாம்.
4: ஹலோ சோமசுந்தரம் சார், எங்க இவ்வளவு தூரம்?
0: வராதவங்க வந்திருக்கீங்க,

0: மழை தான் வரும்னு நினைக்கிறேன். கை கொடுங்க.
1: நேரம் காலம் கூடி வந்தா வந்துதானே ஆகணும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க, உங்க ஒய்ஃபு, உங்க பையன்?
1: சௌக்கியத்துக்கு ஒன்றும் குறவில்லை ரங்கராஜன். பையனுக்கு கல்யாணம் பண்ணோம், அதான் இப்போதைக்கு உள்ள பெரிய கவலை. கல்யாணம் பெத்தவங்க பார்த்து பண்றதா இல்லாம லவ் மேரேஜா இருக்கணும்.
0: அடடே, என்னோட மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றீங்க.
1: என்னது, உனக்கும் இந்த ஐடியால தான் இருக்கியா?
0: ஆமாம்பா, பெத்தவங்க பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணம்னா பணம் பொறுத்தும் இருக்கே தவிர மனம் பொறுத்தும் இருக்கிறது இல்லையே.
1: நல்லா சொன்னப்போ, தினத்துக்கும் சண்டை, வம்பு தும்பு, வாயை தொடர்ந்தா தகராறு.
0: அது சரி, உன் பையன் இப்ப எப்படி இருக்கான் அத சொல்லு. நீ எங்க இப்பெல்லாம் காஞ்சிபுரம் வரதில்ல, போனும் பண்றதில்ல, மதுராந்தகமே கதின்னு கிடைக்கிறியா?
1: ஆபீஸ்ல வேலை பழு அப்படிப்பா, வீட்லயும் நிம்மதி இல்ல. பையனை பத்தி கேட்டிய, அவனுக்கு என்ன, ராசா வாட்டா இருக்கான், நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதான் ஒரே கவலையா இருக்கு.
0: எனக்கும் உன்னோட நினைப்புதான்ப்பா. ஒரே பொண்ணு, ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுத்துட்டோன்னா நிம்மதியா இருப்பேன், வரம் தான் அமையல.
1: ஏன்பா, ஒன்னு பண்ணினா என்ன?
0: என்ன அந்த ஒண்ணு?
1: நம்மளாலதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியல. நம்மளோட கொள்கை என்னமோ அதுதான், ஆனா நம்மளால முடியல. நம்ம பசங்களை காலிக்க வச்சா என்ன?
0: என்னப்பா இது, கான்செப்ட் இடிக்குது. பெத்தவங்க பசங்களோட காதலை தூண்டுறதா?
1: இதுல என்ன தப்பு? நாம ரெண்டு பேருமே ஏற்கனவே ஒரே ஐடியால இருக்கிறவங்க தானே. எனக்கு உன் பொண்ணு மருமகளா அடையணும்னு ஆசை, உனக்கு என் பிள்ளைய மருமகனா அடையணும்ன்றது ஆசை. அப்படி இருக்கும்போது, ரெண்டு பேரும் சம்மதமா இருக்கும்பொழுது அவங்க காதலிக்கிறதுல மட்டும் என்ன தப்பு?
0: இப்ப என்னதான் சொல்ல வர நீ?
1: நாளைக்கே என் பிள்ளைய உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், அவன் உன் பொண்ணுகிட்ட பாக்கட்டும், பேசட்டும், ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா? அப்புறம் என்ன, காதல் மலரும், அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான்.
0: நல்லாதான் இருக்கு, இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா?
1: வரும் பாரு, நம்பிக்கையோட ஆரம்பிப்போம். சுந்தரி, சுந்தரி, அடியே சுந்தரி, எங்க போய் தொலைஞ்சாவ? கர்ணசாவு மாதிரி நேரத்துக்கு பயன்படாதவ.
2: இங்கே தானே இருக்க, எதுக்கு அடுத்த ஊருக்கே கேக்குற மாதிரி இப்படி கத்துறீங்க சொல்லுங்க.
1: காஞ்சிபுரத்துல இருக்கான என் ஃப்ரெண்டு ரங்கராஜன், சகப்பா உயரமா, நீ கூட பாத்திருக்கிய, ரெண்டு மூணு தடவை நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்கான்.
2: ஆமா ஆமா ஆமா, தெரியும் தெரியும், சொல்லுங்க, மீனாவோட அப்பா தானே?
1: அடட, ஞாபகம் வச்சிருக்கிய.
2: அதுக்கு என்ன இப்போ?
1: நம்ம பையன் என் ஃப்ரெண்டு ரங்கராஜனோட மக மீனாவ லவ் பண்ண ஏற்பாடு பண்ண போறான்.
2: ஏங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா?
1: ஏன் ஆகாது? நம்ம பையன் எங்க? பன்னீரு, கூப்பிடு அவன.
2: மாடியில தங்க இருக்கா? இதோ கூப்பிடுற. பன்னீரு, ஐயா பன்னீரு.
3: என்னமா?
2: அப்பா கூப்பிடுறாருப்பா, கொஞ்சம் இறங்கி வாயேன்.
3: இதோ வரமா. என்னப்பா கூப்பிட்டீங்களா?
1: ஆமாண்டா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்.
3: என்ன பண்ணணும் சொல்லுங்க.
1: எங்க ஆபீஸோட முக்கியமான லெட்டர் ஒண்ணு எங்கிட்ட இருக்கு. எங்க பாஸ் இத காஞ்சிபுரம் பிரான்ச்சுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. இது ரொம்ப முக்கியமான லெட்டர், எனக்கு உடம்பு முடியல. அதனால நீ இந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு போய் அங்க இருக்கிற நம்ம பிரான்ச் மேனேஜர் பிஏ இருக்கான ரங்கராஜன், அவங்ககிட்ட கொடுத்துருவியான். ரங்கராஜன் யார் தெரியுமில்ல? என்னோட பால்ய சிநேகிதன். மாமல்ல நகர்ல அவன் வீடு இருக்கு. நீ ஆபீஸ் கூட போனன்றது இல்ல, நேரா அவன் வீட்டுக்கு போய் அவங்ககிட்டே கொடுத்துரு.
3: ஐயோ அப்பா, எனக்கு எங்க ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குப்பா.
1: பன்னீர், பன்னீர் ப்ளீஸ்ரா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதரா.
3: என்னப்பா அது, நேரம் கட்ட நேரத்துல?
1: இல்லப்பா, நேரம் கெட்ட நேரம் இல்ல, நல்ல நேரம்.
3: சரி, அப்ப ஒண்ணு பண்றப்பா, நான் காலையில கிளம்பி போயிட்டு வந்துடுறேன், மத்தியானம் ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, போய் அட்டன் பண்ணி ஆகணும்.
1: அதத்தான் நானும் சொல்றேன், நேரம் ரங்கராஜ் வீட்டுக்கு போ, அவங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுத்துட்டு உடனே திருப்பி வந்துரு.
3: சரி, கொடுங்க அந்த லெட்டர்.
1: அப்படியே ஆண்டி கிட்ட நான் விசாரிச்சா சொல்லு, என் ஃப்ரெண்டு ரங்கராஜன் இருக்கானே, அவனுக்கு மீனான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளையும் விசாரிச்சா சொல்லு.
3: சரிப்பா, இப்போ உங்க ஃப்ரெண்டு இல்லன்னு வச்சுக்கோ, ஆண்டி கிட்டயோ இல்ல வீட்டுல யாருக்கிட்டயாவது கொடுத்துட்டு வந்துடலாமா?
1: எப்படியோ ஒண்ணு, நான் நினைச்சது நடந்தா சரி.
3: நினைச்சதா? என்னது என்னது, நினைச்சது கிணச்சது என்னமோ சொல்ற, என்னது?
1: அதான்பா, கம்பெனி கான்ட்ராக்டர், அந்த லெட்டர் லெட்டர் விவகாரம் தான் சொன்னேன். சரி சரி, நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு.
3: நல்ல கம்பெனி, நல்ல ஆளு. சரி, நான் வரேன்.
1: அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இவனுக்கு ஒரு கம்பெனியை ஏற்பாடு பண்ற என்னோட பிளான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ரங்கராஜனுக்கு போன் பண்ணி நம்ம பண்ண பிளான் சக்சஸ்னு சொல்லி ஆக வேண்டியதுதான்.
0: ஏண்டி கமலம், ஏன் எதுக்குன்னு கேட்காம சீக்கிரமா என்னோட புறப்படு.
2: என்னங்க இது காலங்காத்தால, எங்க புறப்படணும், என்ன விஷயத்துக்காக?
0: எல்லாம் நல்ல விஷயத்துக்காக தான். நம்ம பொண்ணோட பார்த்து பேச என் ஃப்ரெண்டு பையன் வரான். இது நாங்க போட்டு வச்சிருக்கிற பக்கா பிளான். இது நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம போட்டுக்கிற மாதிரி சண்டை சச்சரவு நம்ம மழை வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. இதுக்கு மேல விவரமா கேட்காத கிச்சன்ல இருக்கிற மீனாக்கள் விடப்போகுது. இந்த சம்பவம் எதேச்சியா நடக்கணும், வா நம்ம வெளியில போலாம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இங்க வந்தா போதும்.
2: என்னமோ பிளானு, ஏதோ திட்டம் நூதனமா இருக்கு. சரி, நீங்க சொல்றீங்க, நான் கேட்டுக்கிறேன். இந்த திட்டம் எந்த பிரச்சனையும் இல்லாம முடியணுங்க. நம்ம காமாட்சி அம்மனை பாத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நாள் ஆச்சு கோவிலுக்கு போய்.
0: அம்மாடி மீனா.
4: என்னப்பா?
0: நானும் அம்மாவும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம்மா.
4: சரிப்பா, அப்பா சீக்கிரம் வந்துருங்க.
2: மா கொஞ்ச நேரம் ஆகும்மா, நீ டிஃபன் ரெடி பண்ணிடுறியா?
4: சரிம்மா.
0: அப்புறம் ஒரு விஷயம்மா, என்னோட ஃப்ரெண்டு சோமசுந்தரத்தோட பையன் இங்க வந்தாலும் வருவான். அவன் ஏதாவது தபால் கொடுத்தா அதை வாங்கி வச்சிருமா. அவனுக்கு டீ காஃபி எல்லாம் கொடுத்து நல்லா கவனிமா, சரியா?
4: சரிப்பா, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா? ஆனா நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஒரு பொது ஆம்பளையோட ஒரு பொண்ணு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்கும்பா.
0: இல்லம்மா, நீ பன்னீர்செல்வத்தை வேத்தாள நினைக்காத. என்னோட வெல்விஷரோட பையன், ஏறக்குறைய நம்ம சொந்தக்கார மாதிரி.
4: சரிப்பா, நீங்க கிளம்புங்க.
2: அம்மா கதவை லாக் பண்ணிக்கோமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கியா?
4: சரிம்மா.
5: ஹலோ,
4: யாரு உங்களுக்கு, யார் வேணும்?
5: இது ரங்கராஜன் சார் வீடு தானே?
4: ஆமா, அப்பா வெளியே போயிருக்காங்க.
5: நீங்க?
4: என் பேர் மீனா, நான் அவரோட பொண்ணு.
5: ஓ மீனா, நீங்க தானா? நான் பன்னீர்செல்வம், மதுராந்தத்திலிருந்து வரேன்.
4: வாங்க வாங்க, அப்பா சொல்லிட்டு தான் போனாரு. சோமசுந்தரம் சார் பையனா நீங்க?
5: ஆமா.
4: உள்ள வாங்க.
5: இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல.
4: உள்ள வாங்க, உட்காருங்க. இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இவர் வந்துட்டாருன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஹலோ அப்பா, நான் மீனா பேசுறேன்.
0: சொல்லுமா.
4: அவர் வந்துட்டாருப்பா. ஏதோ தபால்னு சொன்னீங்களே, அதை வாங்கிட்டு அவர் அனுப்பிடவா?
0: அம்மாடி, அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாத. செத்து பேசிக்கிட்டே இரு, நானும் அம்மாவும் இப்போ வந்துருவோம். ப்ளீஸ்மா.
4: சரிப்பா. அப்பா எதுக்கும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. அது வரைக்கும் நான் அவருக்கு காஃபி கொடுத்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன், சரியா? சீக்கிரம் வந்துருங்கப்பா.
0: ஓகேம்மா.
4: இந்தாங்க காஃபி.
5: கொடுங்க கொடுங்க. காஃபி சூப்பருங்க.
4: தேங்க்ஸ். டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுறீங்களா?
5: ஐயோ வேண்டாங்க. அது இருக்கட்டும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எங்கேயாவது வேலைக்கு ஏதாவது போறீங்களா?
4: படிச்சது பிஎஸ்சி பிஎட். இன்னும் வேலைக்கெல்லாம் போகல. ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல டெம்பரரியா கூப்பிட்டாங்க, நான் தான் போகல.
5: ஓஹோ, உங்களுக்கெல்லாம் ஜாப் வாய்ப்பு நிறைய இருக்குங்க. தவிரவும் டீச்சர் உத்தியோகம் ஒரு மெஜஸ்டிக்கான உத்தியோகம். எங்களை மாதிரி ஊர் ஊரா அலைய வேண்டியதில்ல பாருங்க.
4: நீங்க என்ன பண்றீங்க?
5: நான் பிரைவேட் கம்பெனி ஒண்ணுல மார்க்கெட்டிங் டெபுட்டி மேனேஜரா இருக்கேன்.
4: ஓ,
5: சதா ஊரை சுத்துற உத்தியோகங்க.
4: மேனேஜர் போஸ்ட்னா பின்ன சும்மாவா?
5: அடடா என்னமா புகழ்றீங்க, புகழ்ந்துட்டு போங்க. உங்களுக்கு கிச்சன்ல வேலை ஏதா இருந்தா போய் பாருங்க. நான் வேணா டிவியில அப்படியே சும்மா அப்படி ஏதாவது காமெடி பாத்துட்டு இருக்கேன்.
4: ஓகே, அதுவும் சரிதான். இந்தாங்க ரிமோட்
5: கொடுங்க.
4: பெருமாளே, நீதான் என்ன நல்லபடியா வச்சுக்கணும். எனக்கு வயசு 24 ஆயிடுச்சான். கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு பெத்தவங்க ஆசைப்படுறாங்க, எல்லாம் சரிதான். ஆனா உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். நீதான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்.
5: மீனா நினைக்கிற எல்லாம் நல்லபடியா நடக்கணும், பெருமாள் அதுக்கு துணை புரியணும்.
4: பன்னீர்செல்வமா, கண்ணை மூடிக்கிட்டு பெருமாளை வேண்டிக்கிட்டு இருந்ததுல உங்களை நான் கவனிக்கவே இல்லை. நீங்க எப்ப வந்தீங்க?
5: இப்பதான், கொஞ்ச நேரம் தான் ஆகுது. நேரத்தோட எனக்கும் கல்யாணம் ஆகணுமா? அதான் நித்த கல்யாண பெருமாளை பார்த்துட்டு வர சொல்லி பெத்தவங்க என்ன அனுப்பி வச்சாங்க. இங்க என்னடானா சர்ப்ரைஸா நீ?
4: இதே விஷயத்துக்காக தான் என்னையும் எங்க அப்பா அம்மா அனுப்பி வச்சாங்க. குடும்பத்தோட வர மாதிரி தான் நேற்று அப்பா சொன்னாங்க. திடீர்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உள்ளூர்ல வேலை அதிகமாயிடுச்சு, அதான் என்ன மட்டும் தனியா அனுப்பி வச்சிட்டாங்க.
5: அது சரி, என் கதையும் அதே தான். பெத்தவங்களோட வரதா தான் பிளான். கடைசி நேரத்துல சூழ்நிலை மாறிடுத்து, நான் தனியா வர வேண்டியதா போச்சு.
4: சரி வாங்க, அப்படி படித்துறையில் உட்காந்து பேசுவோம்.
5: ஓ ஓகே ஓகே, வாங்க வாங்க. சரி, உங்கள் படிப்பு, உங்கள் எதிர்கால திட்டம், உங்கள் ஹாபி

0: இருக்கலாமே.
1: அக்கா அக்கா,
2: யாரு? அடடா, அருணாவா? வா வா வா, இப்பதான் வரியா?
1: ஆமாக்கா, உங்களை பார்த்து முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன்.
2: ஏமா, உன் வீட்டுக்காரு? அதாம்மா, என் தம்பி. நல்லா இருக்காடா? உன் பொண்ணு கௌரியும் நல்லா இருக்காளா?
1: ஏதோ இருக்காங்க. அவங்கள பத்தி நான் அக்கறை மனசுல கொஞ்சம் இருந்தா சரி.
2: ஏமா, இப்படி சலிப்பா பேசுற?
1: பின்ன என்னக்கா, நான் கேள்விப்படுறதெல்லாம் பார்க்கும் போது நம்ம உறவு நம்ம காலத்திலேயே முடிஞ்சிரும் போல இருக்கு.
2: ஓஹோஹோ, நீ அத சொல்ல வர்றியா? லேசா புரியுது, சொல்லு சொல்லு.
1: பின்ன என்னக்கா, இந்த வீட்டுக்கு மூணு தலைமுறையா எங்க வீட்டுல இருந்துதான் பொண்ணு கொடுத்துருக்கோம். மாமாவுக்கு உன்னை கொடுத்துருக்கோம், அவங்க அப்பாவுக்கு அத்திய கொடுத்துருக்கோம். ஆனா இப்போ நம்ம பன்னீர்செல்வம் யாரோ ஒரு பொண்ணோட சுத்திட்டு திரியறானமே, கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா.
2: நீ சொல்றது எல்லாமே சரிதான் அருணா. நான் சொல்றதையும் கேட்டுக. மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. 30 நாள் கூட சந்தோஷமா இருந்திருப்போமான்னு தெரியல. என்னவோ கல்யாணம், நகை, நட்டு, சீர்சனத்தி, வரதட்சணை, இதெல்லாம் தான் உங்களுக்கு வசதியா தெரியுது. இப்படி நடக்கிற கல்யாணத்துல ரெண்டு மனுஷங்களும் ஆயுசு பூரா கிடந்து அவஸ்தப்படுது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரமாதமான பணமும் சொத்தும், மனப்போர்த்தம் இல்லாத நிலைமையில இதெல்லாம் சுத்த வேஸ்ட்.
1: அக்கா, நீ என்ன சொல்ல வர?
2: நான் சொல்லக்கூடாதுன்னு மூடி வச்சதையெல்லாம் இப்ப நீ சொல்ல வைக்கிற. மாமாவோட அன்பா இணக்கமா நான் வாழ்ந்ததே கிடையாதுமா. இப்படித்தான் எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. பன்னீர்செல்வத்துக்கும் இந்த வாழ்க்கை வேண்டாமே. அவனுக்காவது மனம் போல மாங்கல்யம் அமையட்டும். நம்ம கௌரிக்கு என்ன குறைச்சலு? அவளுக்கு வேறொரு நல்ல வரன் அமையட்டுமா. தயவு செஞ்சு இப்போ நாங்க போய்கிட்டு இருக்கிற ட்ராக்க டிஸ்டர்ப் பண்ணாத, புரிஞ்சுக்க அருணா.
1: என்னமோ அக்காங்கிற உரிமையில கேட்க வந்தேன், ஏண்டா கேட்டோம்னு நினைக்க வைக்கிற. சரி, நான் வரேன், உன் இஷ்டம்.
2: இருமா, சாப்பிட்டுட்டு போலா?
1: அதான் மனசு நிறைஞ்சிடுச்சே நீ பேசினதுலே. அது போதும், வரேங்கா.
2: அருணா, அருணா! ஐயோ, மன கஷ்டத்தோட போறாளு.
3: என்னது, ஞாயிற்றுக்கிழமை காலையில வாசல்ல கார் சத்தம், யார் வந்திருப்பாங்க? பண்ணிரு, வெளியே போய் பாரு யாருன்னு.
4: இருப்பா பாக்குறேன். அடா, நம்ம மீனா ஃபேமிலி பா குடும்பத்தோட வர்றாங்க,
3: சர்ப்ரைஸா இருக்க. ஹலோ ரங்கராஜன், வாங்க வாங்க, நீங்களும் வாங்கம்மா. சுந்தரி, யார் வந்திருக்கா பாரு.
2: யாரு? அடடடட, வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாமா மீனா, வா இப்படி வாமா.
5: இருக்கட்டும்மா,
2: எல்லாரும் உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வர்றேன்.
3: சுந்தரி, எனக்கு டீ.
2: அதான பார்த்தேன், இன்னும் வில்லங்கம்மா நாம இருக்கீங்களேன்னு. கொண்டு வர.
3: ஒண்ணுமில்ல ரங்கராஜன், தினமும் ஒரு பொய் புழுகலன்னா நாரதருக்கு மண்டை வெடிச்சிடும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தினமும் என்ன திட்டலன்னா இவளுக்கு தூக்கம் வராது. அதான்
6: சோமசுந்தரம் சார், வீட்டுக்கு வீடு வாசப்படி, நீங்க எதுக்கு அனாவசியமா விளக்கம் கொடுக்கறீங்க?
3: இன்னைக்கு முழு நாள் நீங்க மூணு பேரும் எங்க வீட்டுலதான் தங்குறீங்க.
6: ஆமாமா, அப்படிதான் நாங்களும் ஐடியா போட்டு இங்க வந்திருக்கோம்.
2: அதுக்கு என்னங்க?
4: சரி அங்கிள், நானும் மீனாவும் கொஞ்சம் மாடிக்கு போய் பேசிட்டு இருக்கோமே.
6: மீனா
5: அப்பா,
6: பன்னீர்செல்வம் கூப்பிடுறாங்க பாரு, போப்பா.
5: சரிப்பா, வாங்க பன்னீர், மாடிக்கு போய் பேசுவோம், ஃப்ரீயா இருக்கும்.
3: பாத்தியா ரங்கராஜா, நம்ம பிளான் நல்லா வேலை செய்யுது. என் பையனும் உன் பொண்ணும் தனியா பேசணுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க பாத்தியா.
6: நீயே பெரிய ஐடியாக்காரன், அதுல என் ஐடியாவும் கலந்துருக்கேன். பின்ன எப்படி பேஷா வேலை செய்யாம இருக்கும்? நம்ம பசங்க பேசட்டும், பேசி பழகட்டும், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம்.
4: மீனா, இப்படி வாங்க, இங்க உட்காருங்க. உங்ககிட்ட நான் நிதானமா ஒரு விஷயம் பேச வேண்டி இருக்கு.
5: சொல்லுங்க பன்னீர், எனக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும்.
4: முதல்ல நான் சொல்லிடுறேன், நாம ரெண்டு பேரும் 2 மாசமா இப்படி பழகுறோமே, இந்த பழக்கத்துக்கு பேர் என்னன்னு நினைக்கிறீங்க?
5: இது என்ன கேள்வி? இப்ப இருக்கிற சமுதாய அமைப்புல ஆணும் பெண்ணும் பழகிறது தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கு. இதுக்கெல்லாம் அர்த்தமும் கண்டுபிடிக்க முடியாது, அனர்த்தமும் கண்டுபிடிக்க முடியாது.
4: தெளிவா சொன்னீங்க. நம்மோட அப்பா அம்மா நாம பழகுற தன்மையை என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா?
5: தெரியுமே, நாம காதல் பண்றத நினைச்சிட்டு இருக்காங்க. நாம காதலிக்கலையே தவிர காதலுக்கு நாம எதிரிகள் இல்ல. காதல் உணர்வு

0: ரெண்டு பேருக்கும் இடையே மலர்லையே தவிர நமக்கு காதல் உணர்வு அறவே இல்லைன்னு அர்த்தம் இல்லையே.
1: சோமசுந்தரம் சார், இல்ல இல்ல சம்பந்தி சார், வாங்க நம்ம பசங்க மாடியில என்ன பேசிக்கிறாங்கன்னு கேப்போம்.
2: எனக்கு அந்த கியூரியாசிட்டி வந்துடுச்சு, வாங்க கேப்போம். விட்டு கேக்கிறது தப்புதான், இருந்தாலும் இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்லைல்ல.
3: எனக்கும் காதலிக்கிற சமூகத்தை பிடிக்கும், காதல் அன்பை வளர்க்கும், மனிதன்

0: ஆஹா, சூப்பர். நம்ம ரெண்டு பேரோட ஆசை நிறைவேற நேரம் வந்தாச்சு. வாங்க, நாம கீழே போயிடலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு நாமே இடையூறா இருக்க கூடாது.
1: சரி சரி, வாங்க போவோம்.
2: பன்னீர், எனக்கு இப்போ காதல் படிப்பு மேல. ஆமா, நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், எம்எஸ்சியும் முடிச்சுட்டு அடுத்ததா ரிசர்ச் படிப்பு படிக்க போறேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட அப்பா கேன்சர் வந்து திடீர்னு செத்து போயிட்டாரு. அப்பல இருந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது சம்பந்தமான படிப்பு படிக்கணும்னு தான் என்னோட ஆசை.
1: பெரிய லட்சியமா இருக்க, பரவாயில்லையா, வெரி குட்.
2: எனக்கு இப்ப காதலிக்கிற ஐடியாவே இல்ல.
1: சூப்பர் மீனா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மீனா, உங்க லட்சியம் வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
2: தேங்க் யூ.
1: எனக்கும் லவ் மேரேஜ் தான் ரொம்ப பிடிக்கும், ஆனா அது கலப்பு திருமணமா இருக்கணும், அப்பதான் சாதி பிரச்சனையை தீர்க்க முடியும்.
2: நீங்களும் பெரிய லட்சியவாதியா இருப்பீங்க போல இருக்கு.
1: அம்மா,
2: சோ நாம ரெண்டு பேருமே காதல பழிக்கிறவங்க இல்ல இல்லையா?
1: அம்மா, ஆனா நாம ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் காதலிக்கல.
2: ஆனா நம்மளோட அப்பா அம்மா நாம காதலிக்கிறத நினைச்சிட்டு இருக்காங்க, பாவம்.
1: முதல்ல நாம நம்ம பெத்தவங்க கிட்ட இந்த உண்மைய சொல்லிடணும். வாங்க,
2: எப்பவாவது நாம யாராலையாவது காதலிக்கப்படலாம் இல்லையா?
1: நடக்கும், காதல் வாழட்டும், காதல் ஜெயிக்கட்டும்.
2: இதுல நம்ம பேரண்ட்ஸ் ஏமாளின்னு சொல்லணும். வாங்க, நம்ம கீழே போலாம், பேரண்ட்ஸ் கிட்ட உண்மையை போட்டு உடைப்போம்.
1: வாங்க வாங்க வாங்க வாங்க.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது கல்யாணமடி கல்யாணம் நாடகம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். நடித்தவர்கள் எம் எஸ் கணேஷ், கே கணேசன், கே விஜயமோகனா, சித்ரா பாலாஜி, கே ஆர் ஜெயக்குமார், எஸ் டி எஸ் திருமலை, எம் லாவண்யா, வி லோகபாபு, எஸ் ஹேமலதா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன்.

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31
2: சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.
3: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है. टेलीमानस के निशुल्क नंबर 1446 पर कॉल करें. कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है. यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आप

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம். இதில் மறுபடியும் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் என்னாசை மச்சான் டூயட் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல். ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: முட்டிக்குமா?
1: அடி போடடி போடடி துடுப்பு, போம் போட வரும் எடுப்பு.
2: அடி போடடி போடடி அண்ணா, மீறிச்ச வலையில் சிக்கிரம் வந்து சிக்கிக்கம்மா
0: சிக்கிக்கம்மா.

நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து சில பாடல்களை கேட்கலாம்.

நேர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி டூயட் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் சிவந்த மண் அடிமை பெண் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கிறது. ஒலிக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலாவின் குரலில்.

ஒலிக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜனின் குரலில். ஒழித்த பாடல் சவுந்தரராஜனின் குரலில், ஒழிக்கவிருக்கும் பாடல் பி சுசீலா ஜானகியின் குரலில்.

இதுவரை நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் சிவந்தமன் அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். நிறைவு பெற்றது நினைவில் நின்றவை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம், நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் கடவுள் அமைத்த மேடை நினைத்தாலே இனிக்கும் 6-60 வரை ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக கடவுள் அமைத்த மேடை படத்திலிருந்து பாடல்கள். ஒலிக்கும் பாடலை பாடியிருப்பவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.

இதுவரை கடவுள் அமைத்த மேடை படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம

மனம் தாங்காது வாமா. நம்ம காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை, நான் ஒன்று நீ ஒன்றுதாமா. மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்க

வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலகப் பூந்தோட்டமா.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோட்டூர் என் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நானூறு விளையாட்டு பொம்மையா, பாபநாசம் சிவன் பாடல், நவரச கன்னட ராகம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக அனிருத் ரவிச்சந்தர், விஷால் தத்லானி பாடியுள்ள பாடல், படம் வேதாளம்.